0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: Oh my god, யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உழைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். யாருடைய மனது தன்னைத்தானே கவனிக்கிறதோ அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்கவர்களாக, செயலாற்றல் மிக்கவர்களாக இருக்க முடியும் என்கிறார் ஆல்ஃபிரட் கேமஸ் என்கின்ற ஒரு அறிஞர். பொதுவாக நாம் கண்ணாலே பார்க்கிறோம், புற உலகத்தைத்தான் அந்த பார்வையின் மூலமாக நாம் கவனிக்கிறோம். பார்வை எங்கே போகிறதோ அங்குதான் நம்முடைய மனமும் போகிறது. ஆகவே கண்ணால் பார்ப்பது மட்டுமல்ல, மனதால் நாம் பார்ப்பதும் கூட புற உலகத்தை நோக்கிய பார்வையாகவே அமைந்து விடுகிறது. ஆனால் யாருடைய மனது, யாருடைய சிந்தனை தன்னைத்தானே கவனிக்கிறதோ, அதாவது வெளியிலே மட்டுமே பார்த்து கொண்டிருக்காமல் யார் தனக்குள்ளே பார்க்கிறார்களோ அவர்களால் தான் தன்னை சரி செய்து கொள்ள முடியும், தன்னை சீர்படுத்திக் கொள்ள முடியும், தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். நீங்கள் புற உலகத்தை பார்க்கும் போது, மற்ற மனிதர்களை பார்க்கும் போது அங்கிருக்கின்ற குறைநுறைகள் உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஆகவே அவற்றை பற்றி நாம் நிறைய பேசுகிறோம். மற்றவர்களுடைய நிறையை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, குறையை பற்றி நிறைய பேசுகிறோம். ஏனென்றால் நம்முடைய பார்வை வெளி உலகத்தை நோக்கி, சக மனிதர்களை நோக்கி, மற்ற ஜீவராசிகளை நோக்கி தெள்ளத்தெளிவாக அமைந்திருக்கிறது. ஆனால் நம்மை நோக்கி நாம் எந்த அளவிற்கு பார்க்கிறோம், கவனிக்கிறோம்? அப்படி உங்கள் பார்வையை உங்களை நோக்கி திருப்பி உங்களை நீங்களே முழுமையாக கவனிக்க துவங்கும் போதுதான் உங்களுடைய அறிவும் செயலும் ஆற்றல் பெறும். யாராவது ஒருவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நாம் தவறு செய்வதற்கு யோசிப்போம், சரியாக சீராக நடந்து கொள்வதற்கு முயற்சிப்போம், இல்லையா? அப்படி நம்மை பார்த்து சீர்படுத்தக்கூடிய யாரோ ஒருவர் ஏன் நாமாகவே இருக்கக்கூடாது? யாராவது நம்மை கவனிக்கட்டும், அதற்கு பிறகு நம்மை சீர்படுத்திக் கொள்ளலாம் என்று காத்து கொண்டிருப்பதை விட நம்மை நாமே உன்னிப்பாக கவனித்து உற்சாகப்படுத்தி உன்னதமான நிலையை நோக்கி அழைத்துச் செல்வோம். அதற்கான ஒரு தினமாக அல்லது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆக்கப்பூர்வமான பயணத்திற்கான துவக்கமாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நீங்கள் நன்றாக படித்திருக்கிறீர்கள். அப்படி படித்ததை பயன்படுத்தி பரீட்சையிலே உங்களிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நீங்கள் சரியான பதிலை எழுத வேண்டும். அப்படி எழுதினால்தான் நீங்கள் படித்ததால் நீங்களே பயன்பெற முடியும் இல்லையா? எதற்கு வீணாக பரீட்சை எல்லாம் எழுதி கொண்டு எனக்கு தான் தெரியுமே, நான் தான் படித்து விட்டேனே என்று சொன்னால் நீங்கள் சிரமப்பட்டு படித்ததற்கான, புரிந்து கொண்டதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காமலேயே போய்விடும். அதாவது அப்படி நீங்கள் மெனக்கெட்டதற்கான பலனை அப்போதுதான் உங்களாலே அடைய முடியும். பலனின்றி ஒரு செயலை செய்வதனாலே என்ன பிரயோஜனம்? எனக்கு இந்த வேலையை நன்றாக செய்ய தெரியும், தெரிந்து மட்டுமே வைத்திருப்பதால் யாருக்கும் எந்த நன்மையும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செயல்படுத்த வேண்டும். அந்த ஊருக்கு போவதற்கு எனக்கு வழி தெரியும், அப்படி தெரிந்து மட்டுமே வைத்திருந்தால் நீங்கள் இந்த ஊரிலே தான் இருப்பீர்கள். உங்களுக்கு வழி நன்றாக தெரியும் என்றால் அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த ஊரிலிருந்து அந்த ஊருக்கு போய் சேர முடியும். ஆகவே எது ஒன்றையுமே தெரிந்து வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தவும் வேண்டும். அப்போதுதான் நீங்களும் பலனடைய முடியும். உங்கள் அறிவாலே, ஆற்றலாலே மற்றவர்கள் பயனடையவும் முடியும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் இந்த விதத்திலே நல்ல நல்ல செயல்களாக வெளிப்படும் போதுதான் அதற்குரிய அங்கீகாரத்தை, நற்பெயராக நாம் பெறுவோம். நம்முடைய செயலின் பலனை நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லோரும் பெறுவார்கள். நாமும் மகிழலாம், நம்மை சூழ்ந்திருக்கின்ற எல்லோரும் மகிழலாம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.
1: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும்

மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: ஆண்டு. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. ஜூன் மாதம் 10ஆம் தேதியான இதே நாள்ல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். 1752 பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் மின்னலிலே இருக்கக்கூடிய மின் ஆற்றலை உறுதி செய்கின்ற விதத்திலே ஒரு ஆராய்ச்சியினை நிகழ்த்துகிறார். லைடன் ஜார் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கொள்கலன், மின்சாரத்தை தேக்கி வைக்கக்கூடிய கொள்கலன், அதனோடு இணைக்கப்பட்டதாக வானத்திலே பறக்கின்ற பட்டத்தை போன்ற ஒரு கருவியை உருவாக்குகிறார். வானத்திலே இடி மின்னல் ஏற்படக்கூடிய நேரத்திலே அதை பறக்க வைக்கிறார். அது வானத்திலே ஒளிருகின்ற அந்த மின்னலில் இருந்து மின்னாற்றலை பெற்று லைடன் ஜார் என்கிற இந்த கொள்கலனிலே சேமித்து காட்டுகிறது. இதன் மூலமாக மின்னலுக்குள்ளே மின்னாற்றல் உண்டு என்பதை பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் முதன் முதலாக நிரூபித்த தினம் இன்றைய தினம். அதே போல 1746 ராபர்ட் தாம்சன் அவர்கள் ரப்பரை கொண்டு வாகனங்களுக்கான டயர் சக்கரத்தை தயாரிப்பதற்கான முறையை கண்டறிந்து அதற்கான இங்கிலாந்தினுடைய காப்புரிமையை முதன் முதலாக பெற்ற தினம் இன்றைய தினம். ரப்பரை கொண்டு வாகன டயர்கள் தயாரிப்பதிலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ராபர்ட் தாம்சன் அவர்கள் முன்கூட்டியே இப்படி ஒரு விஷயத்தை கண்டறிந்து விட்டார் என்கிற விழிப்புணர்வு இல்லாமல், அதை பற்றி தெரியாமலேயே ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த ஜான் டன்லப் அவர்கள் 1888 தனிப்பட்ட முறையிலே தான் ஆராய்ச்சி செய்து நியூமேட்டிக் டயர் என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பை உலகத்திற்கு கொடுக்கிறார். அந்த வகையிலே ஒரு பொருள் இருவேறு ஆராய்ச்சியாளர்களாலே தயாரிக்கப்பட்டது என்கிற பெருமை ரப்பர் டயர்களுக்கு உண்டு. இதுபோல 1854 ஜெர்மனியைச் சேர்ந்த கணிதவியல் ஆராய்ச்சியாளரான ரீமன் அவர்கள், நம்முடைய பிரபஞ்சமானது வளைந்த தன்மை கொண்டதாக இருக்கிறது, பொதுவாக நிலத்தை பார்த்துவிட்டு இந்த உலகம் தட்டையானது என்று வாழ்த்தவர்கள் உண்டு, ஆனால் உலகம் கோள வடிவை கொண்டது என்பது பின்னாளிலே தான் கண்டறிந்து மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்களாலே உணரப்பட்டது. அந்த வகையிலே இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையே வளைந்ததுதான் என்று பென்ஹார்ட் ரீமன் என்கிற ஜெர்மனியைச் சேர்ந்த கணிதவியலாளர் ஆராய்ச்சி செய்து நிரூபித்த தினம் இன்றைய தினம். அதே போல 1902 விண்டோ என்வலப், காகித உரைகள் இருக்கிறது இல்லையா, அதிலே உள்ளே நாம் வைக்கக்கூடிய கடிதத்தில் இருக்கின்ற முகவரி வெளியே தெரியும்படியாக ஒரு ஜன்னல் போன்ற அமைப்பு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு முதல் முதலாக காப்புரிமை பெறப்பட்ட தினம் இன்றைய தினம். அதை செய்தவர் HF கேலஹன் என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பாளர். இப்படி பல சிறப்பான துவக்கங்கள் இந்த தினத்திலே வெவ்வேறு காலகட்டங்களிலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அற்புதமான ஆரம்பங்கள் பல இன்றைய தினத்திலே நிகழ துவங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம்

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலன்ட்ல போட
5: மறந்துட்டேன்.
1: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மக்காசல்
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா
3: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
6: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

89.4 தமிழகம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. இமாம் ஷஃபி என்கின்ற ஒருவருடைய அறிவுரைகளை படித்துக் கொண்டிருந்த போது ஒரு மிகச்சிறந்த அணுகுமுறையை பற்றி அறிந்து கொண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவர் சொல்கிறார், எப்போதுமே தவறானவற்றை வெறுத்து ஒதுக்குங்கள், அதிலே தவறில்லை, ஆனால் அந்த தவறை செய்தவர்களை வெறுக்காதீர்கள் என்கிறார். நீங்கள் பாவத்தை நிச்சயம் வெறுக்கத்தான் வேண்டும், ஆனால் பாவம் செய்தவர்களை உங்கள் முழு மனதோடு வெறுத்து விடாதீர்கள். அவர்கள் மீது கருணை செய்ய முயற்சியுங்கள். ஒருவர் தவறாக பேசினால் அந்த பேச்சை நீங்கள் கண்டிக்கலாம், ஆனால் பேசியவரை தண்டித்து விடாதீர்கள். இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை இவர் சொல்கிறார். மருத்துவரினுடைய பணி நோயை அழிப்பதுதானே தவிர நோயாளியை அழிப்பதல்ல என்று. இயல்பாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம், ஒருவர் தவறு செய்தால் அவர் மீது வெறுப்பு கொள்வது. அப்படி முழுவதுமாக வெறுப்பை வெளிப்படுத்தி விடாமல் அதை கொஞ்சம் பாகுபடுத்தி பக்குவமாக வெளிப்படுத்துங்கள் என்கிறார் இமாம் ஷஃபி அவர்கள். அவன் செய்தது தவறுதான், அப்படி அவன் செய்த தவறை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் தவறை செய்தவனையே வெறுத்து விட்டால் தன் தவறை அவன் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். தவறு செய்தவன் அப்படி தவறு செய்வதை நிறுத்தி சரியாக ஒன்றை செய்வதற்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போய்விடுமே. வெறுக்கத்தக்க தவறு ஒன்றை அவன் செய்தான் என்பதற்காக அவனை வெறுத்து நீங்களும் தவறு செய்யாதீர்கள் என்கிறார். நம் கண்ணெதிரே ஒருவர் பிழையாக ஒன்றை செய்து அதனால் நாம் பாதிக்கப்படும் போது இயல்பாக நமக்கு ஒரு கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் நீ செய்த பிழையின் மீதுதான், பிழையை செய்த உன் மீது அல்ல. நீ பிழை செய்ததற்காக வருந்தினால், இனி அந்த பிழையை செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக உன்னை எப்போதும் நான் வெறுக்க மாட்டேன் என்று தெள்ள தெளிவாக உங்களுடைய கோபம் வெளிப்பட வேண்டும். மாறாக ஒட்டுமொத்தமாய் பிழை மீதும் பிழையை செய்தவனின் மீதும் உங்கள் கோபம் சென்று சேருமையானால் அங்கே நீங்களும் தவறு செய்தவராகத்தான் ஆகிறீர்கள். நீங்கள் அவரை வெறுப்பது போல அவர் உங்களை வெறுக்க துவங்குவார். எங்கும் வெறுப்புதான் பரவும். மாறாக எங்கும் அன்பு பரவ வேண்டும், நன்மை பரவ வேண்டும் என்றால் தவறை மட்டும் வெறுத்து ஒதுக்குங்கள், தவறு செய்த மனிதரை வெறுக்காதீர்கள் என்கின்ற ஒரு அழகான புரிதலை, தெளிவான அணுகுமுறையை திரு இமாம் ஷஃபி அவர்களினுடைய இந்த அறிவுரை எனக்கு போதித்தது. இப்படிப்பட்ட அன்பும் அறிவாற்றலும் தெளிவும் நேர்த்தியும் நிறைந்த அணுகுமுறைகள் நம் வாழ்க்கையை அலங்கரிக்கும் போது நாம் வாழுகின்ற இந்த உலகமே எத்தனை அற்புதமாக மாறுகிறது இல்லையா? அப்படி நம்முடைய அன்பாலே, அணுகுமுறையாலே நம்மையும் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தையும் நாம் உன்னதமானதாக உருமாற்றுகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையை

மார்னிங், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. June 10th 2026 and it is a Wednesday. வாரத்துல நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நாள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? வாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா உங்களுக்கு போயிட்டு இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா என்ன, இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போதே வந்து ரொம்ப ஒரு சேடான ஒரு செய்தியோட தான் வந்து நம்ம எழுந்திருச்சு வந்திருப்போம். வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப சோகமாக இருந்தது. இதை பார்க்கும்பொழுது இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் உடல்நல குறைவால் சென்னையில் வந்து காலமாயிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் பற்றி எவ்வளோ விஷயங்களும் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அவர் விட்டுட்டு போயிருக்கக்கூடிய அவருடைய ஒர்க் பார்த்தோன்னா இனி வரக்கூடிய எத்தனையோ ஜெனரேஷன்ஸ்க்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். கிராமங்களில் வந்து இவ்வர அளவுக்கு அழகாக வந்து யாராலையும் போர்ட்ரே பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அவருடைய அத்தனை படங்களும் வந்து நம்ம இன்னும் பார்த்து ரசிச்சிட்ருக்கோம். அண்ட் அவருடைய படங்கள் மூலமாக, அவருடைய படைப்புகள் மூலமாக இனி நிறைய பேரை வந்து அவர் இன்ஸ்பயர் பண்ணுவாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்லேயே நம்ம வந்து அவருடைய சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருந்தோம்னாலே தெரிஞ்சிருக்கும். பாவம், அவருக்கு வந்துட்டு வயதிற்கே உரிய சில உடல்நல குறைகள், உடல்நல பிரச்சனைகள்லாம் இருந்தது. அண்ட் அவருடைய மகனுடைய இழப்பு வந்து ஒரு மீள முடியாத ஒரு துயரமாக அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு துயரத்தோடு வாழறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதுவும் இந்த ஒரு வயது மூப்புல அப்படிப்பட்ட ஒரு துயரத்தோட சோகத்தோட வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று. அண்ட் அவருடைய ஆத்மாவிற்கு அந்த ஒரு துயரத்திலிருந்தும் அந்த சோகத்திலிருந்தும் இப்ப ஒரு விடுதலை கிடைச்சு இறைவனடி அவர் இளைப்பாறணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நடக்க வேண்டிய ஒன்றா இருந்திருக்கு. அண்ட் லெட் ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவருடைய படைப்புகள் நிச்சயமா அவர் வந்து நம்மளை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும், நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் வி வில் ரியலி மிஸ் ஹிம். அண்ட் அவருடைய யூனோ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு இல்லையா? அவர் வந்து டைரக்டரா இருந்து நிறைய பேரை அறிமுகப்படுத்தினது, மிக மிக பெரிய பெரிய டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய பெருமை வந்து அவரை தான் போய் சேரும் இல்லையா? லைக் ஆக்ட்ரஸ் ராதா, அப்புறம் ஆக்டர் கார்த்திக் அண்ட் ராதா, அவங்களுடைய அந்த காம்பினேஷன், எத்தனையோ பேரை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. பட் ஆஃப்டர் தேட் அவர் ஆஸ் அ டைரக்டராக இருந்ததை விட ஒரு நடிகராக எவ்வளவோ திரைப்படங்களில் வந்து நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு, கண்ணீரை விட வச்சிருக்காரு. திருச்சிற்றம்பலம் படமெல்லாம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படம் இல்லையா? அப்படி வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி அவர். அவருடைய இன்டர்வியூஸ்லையுமே வந்து பயங்கர கலகலப்பாக இருக்கும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள். அவ்வளவு நாலேஜ் வந்து அவர் ஷேர் பண்ணுவார். பட் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த நம்ம எல்லாரும் கட்டாயமாக ஒரு நாள் கிளம்ப வேண்டிய ஒரு நாள்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. அதுலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு டேலண்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு மாமனிதராக இருந்தாலும் அதுலேருந்து யாருக்கும் எஸ்கேப்பே கிடையாது. இதுதான் வந்து லைஃபுடைய ரியாலிட்டி. ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அண்ட் ஹி ஹஸ் டன் அ லாட். அண்ட் அவருடைய சோல் வந்து ரெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் இது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ப்ரே ஃபார் சோல் டு ரெஸ்ட் இன் பீஸ். பாரதிராஜா சார் அவர்களுடைய சோல் வந்து இட் ஹாஸ் டு ரெஸ்ட் இன் பீஸ். அதற்காக நம்ம பிரார்த்திப்போம். அவருடைய ஒர்க்கை நம்ம கொண்டாடுவோம். எனிவே, உங்களுக்கு இந்த ஒரு நாள் நல்ல ஒரு நாளாக அமையட்டும். புதன்கிழமை ஆகிடுச்சு, ரோட்ஸில் டிராஃபிக் எல்லாமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பார்த்து பத்திரமாக சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். ஆஸ் ஆல்வேஸ் 11 மணி வரைக்கும் மெரிசல் மார்னிங்கில் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன். நிறைய பாடல்கள் உங்களுக்காக இருக்குது, நடுநடுல அப்டேட்ஸும் இருக்க போது. யூ ஹாவ் அன் அமேசிங் டே. குட் மார்னிங். Back to back.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
2: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
1: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
2: அண்ட் 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
1: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
2: பிக் டிக்கெட்.ஏல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
4: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
5: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பது மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com க்கு வருக.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, நம்ம ஷார்ஜால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஷார்ஜால வந்து அடிக்கடி இந்த ஃபயர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து நல்ல கன்சிடரபிளான ஒரு ட்ராப் வந்திருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபயர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, நிறைய ப்ரொஆக்டிவ் மெஷர்ஸை வந்து மக்களுக்கு சொல்றது. அண்ட் யூனோ, நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணுறதுனால அதிக அளவில் ஃபயர்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க நம்ம ஷார்ஜா சிவில் டிஃபென்ஸ் அத்தாரிட்டி. ஸோ அப்படி அவங்க பண்ணதன் பேரில் இன்ஸ்பெக்ஷன்ஸும் நிறைய இடங்களில் பண்ணியிருக்காங்களா. இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணதுனால இந்த ஃபயர் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கணிசமாகவே வந்து குறைஞ்சிருக்கு ஷார்ஜாவில் அப்படிங்கிறத வந்து ஷார்ஜா சிவில் டிஃபென்ஸ் அத்தாரிட்டியினுடைய டைரக்டர் ஜெனரல் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. May 2026 முடிவில் வந்து இந்த ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, இதை நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் எல்லாரோட கோஆப்ரேஷனின் காரணமாக தான் எங்களால் இது அச்சீவ் பண்ண முடியுது. அண்ட் இனி வரக்கூடிய மாதங்களிலும் நிறைய அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ப்ரோஆக்டிவான மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஃபயர் இன்சிடென்ட்ஸ் தவிர்க்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ஆல் ரைட், எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க? மெரிசல் மார்னிங், எந்த ஊர்ல இருந்து, எந்த நாட்டில இருந்து அப்படிங்கறது வந்து எனக்கு சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னுடைய பேஜ்ல KIRTHANA என்னுடைய ஸ்பெல்லிங், அதனால எனக்கு நீங்க அனுப்புங்க. அதுக்குள்ளேயே வந்து எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, அனுப்புங்க. சொல்றதுக்கு முன்னாடியே திவ்யா சண்முகம் வந்து, குட் மார்னிங் கீர்த்தனா, லிஸ்னிங் ஃப்ரம் ராயபுரம் சென்னை. ஹாட் சென்னை ஹஸ் பிகம் வெரி கோல்ட் பிகாஸ் ஆஃப் எஸ்டர்டேஸ் ரெயின் அப்படின்ட்டு. வாவ், மழை பெஞ்சுச்சானே, இதுக்கே பரவாயில்லையே, தட்ஸ் நைஸ். ஜெயந்தி வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங் கீர்த்தனா, வழக்கம் போல் அருண்குமார் குட் மார்னிங், தேங்க்யூ. ஏதோ வீடியோலாம் கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்காரு எனக்கு, என்னன்னு பாக்குறேன் நான். ரவிசங்கர் குட் மார்னிங் டு யூ. சத்யராஜ் குட் மார்னிங் டு யூ, அபுதாபில இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. கோவிந்தராஜ் குட் மார்னிங். அல்தாப் பரக் குட் மார்னிங் டு யூ. ஜாஃப்ஸா சவுத்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹமீத் ஃபரா குட் மார்னிங் டு யூ. சந்தியா லக்ஷ்மி, ஹாய் கீர்த்தனா, சந்தியா அண்ட் விமல் ஃப்ரம் துபாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங். துரை ராஜ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் சொல்லி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றவங்கெல்லாம் எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வாட்ஸ் ஹேப்பனிங், வெதர் எப்படி இருக்கு, ஏதாவது சொல்லுங்க சரியா. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க, உங்க மெசேஜஸ் எல்லாம் நான் செக் பண்றேன். அப் நெக்ஸ்ட் என்னெல்லாம் பாட்டு, நல்ல நல்ல பாட்டுலாம் உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். 90s நாட்டோர்ல முகாலா முகாபலா, தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல வந்து சிவாஜி பட்ல இருந்து ஒரு பாட்டு, அண்ட் உடனே பாடுத்ததா பிரேமம்ல இருந்து ஒரு பாட்டுன்னு வரிசையா மூணு பாட்டு கமிங் அவே. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
0: மெர்சல் மார்னிங் brought to you

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: Give me one touch, Taya. Give me two touch, Taya.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
3: கேரண்டீ 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
2: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
3: அண்ட் 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
2: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
3: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
1: 611 பயங்கர கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. மல்டிபிள் கிராஷஸ் வேற ஆயிருக்கிறதுனால அந்த அல்பாதே சபர்பில், அதுக்கப்புறம் அதை தாண்டி கவனிச்சு கிட்ட நம்ம வந்தோம்னா இந்த அபுதாபி ஹார்ஸ் ரைடிங்க்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடினு சொல்லி பார்த்தா இங்கெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு கிராஷஸ் ஆகியிருக்கு. பிகாஸ் விஷ் நீங்கள் டுபாய் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் பார்த்தா கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே ஸ்டக்காக இருந்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த கிராஷஸின் காரணமாக கன்ஜெஷன் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அண்ட் தென் வேற இங்கே S102 நம்ம ஷார்ஜா ரிங் ரோட்ல பார்த்தோம்னா இந்த ஏரியா இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்னு எனக்கு காட்டுது இங்க. அப்புறம் யா அந்த ஹோல் ஸ்டெச் ஆஃப் 102 நம்ம வந்து பார்த்தோம்னா ஷார்ஜாவில் ஒன்று ரெண்டு கிராஷஸ் ஆயிருக்கிற அந்த காரணத்தினால அங்கேயும் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. E11 கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது பிகாஸ் அங்கேயும் வந்து மல்டிபிள் கிராஷஸ் பார்க்க முடியுது. ஸோ மார்னிங் டைமில் இந்த மாதிரி முக்கியமான ரோட்ஸில் கிராஷஸ் ப்ளஸ் கன்ஜெஷன் பார்க்கறது ரொம்ப ஒரு யூனோ ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு வெஃபேராக போயிடுச்சு. பட் இட் ஷுட் நாட் பி தட் வே. நம்ம எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையாக டிரைவ் பண்ணுவோம்னா இந்த கிராஷஸ் எல்லாம் தவிர்த்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை வந்து தவிர்த்துடலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா சே டிரைவ் பண்ணுவீங்களா?
0: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. You are with Kirtana on Marisol Morning. Chillax song of the hour.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இத விட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
6: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
5: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
6: அண்ட் 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
5: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
6: bigticket.aல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
7: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
8: சம்மர்
6: வந்துருச்சேன். Terms and conditions apply.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 7:50 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். டைம் ஃபார் மனஸ் திட்டமிட்டு 800-8940 கால் பண்ணி இங்க என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்கலாம். நல்ல ஒரு பாட்டா கேளுங்க, உங்களுக்காக அந்த பாட்டை பிளே பண்ணுவேன். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். கணேஷ் பாத்தீங்களா?
0: யாருங்க? கணேஷ். ஓகே கணேஷ், சொல்லுங்க, எங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா.
0: Okay, that's nice. என்ன வர்க் பண்றீங்க?
1: நான் ஐலண்ட் கேஸ் பிளான்ட்ல.
0: ஓகே, சோ ஆன் யுவர் வே உங்களோட பிளான்ட் ஆர் சைட்க்கு போயிட்டு இருக்கீங்க. ஆ,
1: கரெக்ட்.
0: நைஸ் நைஸ் நைஸ். என்ன பாட்டு வேணும் கணேஷ்?
1: கரெக்டா கேக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, பாட்டு யோசிக்காம கால் பண்ணிட்டீங்களா?
1: இல்ல, நான் கிட்ட ரொம்ப நாளா கான்டாக்ட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
0: ஓகே,
1: 96 ல இருந்து
0: அப்படி சொல்றீங்களா? ஓ, சரி
1: சரி.
0: எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி?
1: 3-4 இயர்ஸ்
0: ஆகுது. ஓகே, அப்ப இன்னும் டைம் இருக்கு லைஃப் ஆஃப் ஃப்ரம் மாதிரி போகிறதுக்கு. ஓகே, எனிவே, நைஸ் டாக்கிங் டு யூ கணேஷ். பாட்டு பிளே பண்றேன், சரியா? என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். யா பாய். ஐ திங்க் என்னதான் கல்யாணம் ஆச்சு அப்படி இப்படினாலும் நமக்குங்கிற ஒரு மீ டைம், நம்மளுடைய இன்னும் ஒரு செப்பரேட் லைன் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது வந்து நமக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னுடைய கருத்து. எனவே கணேஷ்காக அவரை கேட்ட ஒரு பாட்டு லைஃப் ஆஃப் ராம் பாட்டு ஃப்ரம் 96 நான் பிளே பண்ண போறேன். அண்ட் அடுத்த ஒரு மணி நேரம் நீங்க தவறாம கேட்கணும். ஏன்னா இப்போ சம்மர் வரப்போகுது. ஐ மீன், வரப்போகுது என்ன, வந்தாச்சு, ஏதோ வாசல்லயே நின்றுட்டு இருக்கேன். சம்மர் தான் இல்லையா, கதவு திறந்தா பயிர்னு முகத்தில் அடிக்குது. ஸோ அப்படிப்பட்ட சம்மரை வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு, யூனோ, ஹெல்த் எல்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறதுக்கு, ஆயுர்வேத முறையில என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக டாக்டர் கீதா சதா from Ayurveda Ayurveda இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. Stay tuned.
2: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம் ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine Parts Center for Japanese Cars.
4: Vanakkam. காலை நேர விரிவான செய்திகள் வாசிப்பவர் சுபா.
2: அமீரக செய்திகள்.
4: அமீரகத்தில் தொழிலாளர்களுக்கான பணி அனுமதி சேவைகளை எளிதாக்கும் 13 வகையான அனுமதிகள் அறிமுகம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மனிதவள மற்றும் கெமினிடைசேஷன் அமைச்சகம் பணி அனுமதி சேவைகளை எளிதாக்குதல், ஆவணப் பணிகளை குறைத்தல் மற்றும் வேலைவாய்ப்பு செயல்முறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்றுவதற்கான டிஜிட்டல் அணுகலை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய கட்ட சீர்திருத்தங்களை தொடங்கியுள்ளது. மேலும் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தற்பொழுதுள்ள பணி அனுமதி சேவைகள் மற்றும் நடைமுறைகளை மேம்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு முதலாளிகள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களை அழைக்கும் வகையில் அமைச்சகம் ஜூலை 30 வரை இணைய வழி பொது ஆலோசனை காலத்தை தொடங்கியுள்ளது. பணி அனுமதி தேவைகளை எளிதாக்குதல், சேவை நடைமுறைகளை மறுவடிவமைத்தல், டிஜிட்டல் சேவை வழிகளை விரிவுபடுத்துதல், செயலாக்க நேரங்களை குறைத்தல், வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துதல், தொழிலாளர் சந்தையின் செயல்திறனை வலுப்படுத்துதல், அது மட்டுமில்லாமல் இந்த முயற்சி அரசாங்கத்தின் அதிகாரத்துவத்தை குறைத்து நாட்டின் தொழிலாளர் சந்தையின் போட்டித்தன்மையை மேம்படுத்தும் அமீரகத்தின் பரந்த இலக்கை ஆதரிப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கும் சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை நேற்று சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். அதற்கான பிரத்யேக வாகனம் மற்றும் இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் திட்டத்தையும் அறிமுகம் செய்து வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், பெண்கள் கண்ணியமே அரசின் முக்கிய குறிக்கோள் என்று கூறினார். போதை பொருள் ஊடுருவலை வேரோடு களைய வேண்டும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்யப்பட்டு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கூறினார். நிரபராதிகள் ஒருபோதும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என காவல்துறைக்கு அறிவுறுத்தினார். அது மட்டும் இல்லாமல் முதற்கட்டமாக இந்த திட்டத்திற்கு 354 கோடி நிதி ஒதுக்கீடும் செய்துள்ளார். புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: மத்திய பிரதேசத்தில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடவிருந்த முன்னாள் எம்பி மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் ஆட்சேபனையை தொடர்ந்து மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் காலியாக இருக்கும் 24 ராஜ்யசபா இடங்களை நிரப்ப இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மத்திய பிரதேச மாநிலத்தில் 3 இடங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. அங்கு பாஜக 2 இடங்களில் எளிதாக வெல்லும் சூழலும் இருக்கிறது. இதற்கிடையே அங்கு காங்கிரஸ் சார்பில் மீனாட்சி நடராஜன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. அவர் வேட்புமனு தாக்கலும் செய்திருந்தார். இந்நிலையில் பாஜகவின் ஆட்சேபனையை தொடர்ந்து அவரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு முக்கிய தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. முன்னாள் புலனாய்வு பிரிவு சுரேஷ் சலே தனக்கு சொந்தமான முக்கிய மடிகணினி மற்றும் அலைபேசி ஆகியவற்றை திட்டமிட்டு ஒளித்து வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.

0: இந்த விவகாரம் பாதுகாப்பு தரப்பு மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷ் சலே பயன்படுத்திய இந்த மின்னணு சாதனங்களில் கடந்த காலங்களில் நாட்டில் நடைபெற்ற பல முக்கிய சம்பவங்கள், ரகசிய கலந்துரையாடல்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான மிக உணர்வு பூர்வமான தரவுகள் சேமிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது.
1: உலக செய்திகள்.
0: அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்படாமல் விடப்படாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரானுக்குள் அமெரிக்கா நடத்திய புதிய அலை தற்காப்பு தாக்குதல்களை தொடர்ந்து அவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்து அராக்சி வெளியிட்டுள்ள புதிய பதிவில், போர்க்களத்தில் ஏற்கனவே தோல்விகளை சந்தித்த போதிலும் அமெரிக்கா தங்களின் உறுதியை சோதித்து பார்க்க துணிந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். தங்களின் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகள் அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலையும் அல்லது அச்சுறுத்தலையும் வெறுமனே விடாது என்றும், அமெரிக்க படைகள் தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த விரும்பினால் உடனடியாக தங்களது பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். இந்திய T20 அணிக்கு தேர்வாகியுள்ள 15 வயதே ஆன இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகின் கவனத்தை ஈர்த்து புதிய நட்சத்திரமாக உருவெடுத்து வருகிறார். IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் விளையாடி வந்த இவரின் ஒரு நேர்காணல் ஒன்றை அந்த அணி சமூக ஊடகங்களில் பகிர்ந்தது. இதில் வைபவ் எதிர்காலத்தில் கிரிக்கெட் விளையாடுவது குறித்தும் தனது கனவுகள் குறித்தும் பேசினார். அவர் ஜாம்பவான் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி குறித்தும் பேசினார். அந்த நேர்காணலில் கிரிக்கெட்டின் 3 வடிவங்களிலும் விளையாடுவதே தனது கனவு என்று வைபவ் சூரியவன்ஷி கூறியுள்ளார். நான் வெறுமனே கிரிக்கெட் விளையாட விரும்பவில்லை. 10-20 ஆண்டுகளில் கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறேன் என்றும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 9 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: Star of the month. Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:12 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இப்போ சம்மர்லாம் வேற வரப்போகுது. ஒரு சீசன் மாறும் பொழுதும் இல்ல, நம்மளுடைய ஹெல்த்தை பாத்துக்கிறதுல ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும். பெட்டரா வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும், ஹெல்த் வந்து ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னா சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் நம்ம பாடிக்கே நம்ம பண்ணி ஆகணும். அது சீசனுக்கு சீசன் ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறும் இல்லையா. அதுவும் ஆயுர்வேத முறையில நம்ம உடம்பு பாதுகாக்கிறது பராமரிக்கிறதுங்கிறது காலங்காலமா நிறைய பேர் பண்ணிட்டு வரக்கூடிய ஒண்ணு. அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம நம்மள இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பட வைக்கக்கூடிய ஒரு முறை தான் வந்துட்டு ஆயுர்வேத முறை. சோ ஆயுர்வேதா அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா. அண்ட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதால இருந்து என் கூட டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கீங்க? ஓகே, சம்மர் வந்தாச்சு இல்லையா? We are getting ready. ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சீசனுக்காக நம்ம தயாராகிட்டு இருக்கோம் இல்லையா. அண்ட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம துபாய் சிலிக்கன் ஓயசிஸ்ல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரான்ச், அதுதான் வந்து அவங்களுடைய ஓஜி பிரான்ச் அங்க இருக்கு. அதுக்கப்புறமா வந்து டிஐபிலையும் அவங்களுக்கு இருக்கு, ஜங்ஷன் மால் இல்லையா, ஜங்ஷன் மால் டிஐபில அவங்களுக்கு இன்னொரு கிளினிக் இருக்கு. ஸோ ரெண்டு இடங்கள்ல எங்க வேணாலும் நீங்க போகலாம். ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அவங்களுடைய லொகேஷன்ல இருந்து போன் நம்பர்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். ஜஸ்ட் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு டாக்டர் பார்க்கலாம், இல்லைனா டாக்டர் கூட வந்து இன்னும் சில டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் தெரபிஸ்ட் இருக்காங்க. ஸோ யார் பார்க்கணுமோ, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, ஒரு ப்ராப்ளம் இல்லை ஜென்ரலா வந்து ஹெல்த் பத்திரமா பாத்துக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு எந்த பிரான்ச்சுக்கு போகிறது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அங்க நீங்க போயிட்டு உங்க உடம்ப பாத்துக்கலாம் இல்லையா டாக்டர்.
1: எஸ் எஸ்
0: ஓகே. ஸோ சொல்லுங்க டாக்டர், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்களுக்கு இஃப் யூ ஹேவ் டு டெல் அபவுட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, எவ்வளவு வருஷமா இங்க இருக்கும் அண்ட் என்னெல்லாம் ஸ்பெஷலிட்டி நம்ம ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா வருது அப்படின்னா.
1: Okay, I treat it's been 4 years now. Completing 4 years. First DSO branch, Dubai Silicon Oasis. Now DAP is here. So that is also going to be 2 years now.
0: Okay.
1: So last 4 years we are serving the community. So enna irukona, we have like a main 3 streams. One is like preventive. Arku diseases onnu illa, but still they want to prevent the disease.
0: Varama paathukkaradhukku.
1: That we can even call as wellness also.
0: Wellness, okay.
1: Yeah, preventive or wellness. The other part is treatment. So treatment vannittu if they are suffering from any diseases according to their body condition and disease condition, adukku treatment plan pannanum.
0: Okay.
1: Then treat them. Then do the follow up as a not to get it back, like okay. Reoccurrence, to stop the reoccurrence. கோஸ்மெட்டாலஜி நல்லா இருக்குன்னா அது ஹேர் ஃபேஸ் பாடியில எல்லாம் ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தா இட்ஸ் மோர் ஆஃப் லைக் பியூட்டி.
0: ஓகே,
1: சோ தட் இஸ் அ நேச்சுரல் வே டு கெட் த பெட்டர். வள பியூட்டிஃபுல் ஸ்டில் வி ஹவ் டு டு சம் மெயின்டனன்ஸ்.
0: யா, கண்டிப்பா கண்டிப்பா.
1: டு இன்கிரீஸ் தேர் கான்ஃபிடன்ஸ் ஆர் டு பி பிரசன்டபிள் மோர் ஆர் டு ஃபைட் அகைன்ஸ்ட் திஸ் சம்மர் லைக் கிளைமேட்ஸ்.
0: ஓகே,
1: சோ த டானிங், ஆக்னேஸ் ஆர் ஹேர் ஃபால், ஆல் திஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் கோஸ்மெட்டிக் ஆயுர்வேதிக் காஸ்மெட்டாலஜி.
0: ஓகே, இதெல்லாம் வந்து அழகா பார்த்து மெயின்டெய்ன்
1: பண்ணிக்கலாம்.
0: அதை தவிர்த்து இருக்கவே இருக்கு மசாஜஸ்.
1: Yes, yes, that is a relaxation one. That is a massages in the sense it is a traditional Ayurvedic one. We call it as Abhyangam.
0: Abhyangam.
1: So it is more of a massage. It is a way to treat the body actually.
0: Okay,
1: as
0: okay.
1: A mind and body relaxation technique it is. So in Ayurvedic, adu pannirundha enna gunamnal, there is some strokes we apply for that massage plus the oils what we use.
0: Okay.
1: So both works together.
0: Okay.
1: So that we do like a traditional oils itself. Medicated one, so that it is so much helpful to release the muscle spasm, then the swellings over the body,
0: right,
1: and increase the circulation.
0: Wonderful.
1: And to be like strengthening the muscle tissues and bone tissues, like that it is very good. So that part also we are taking care. That
0: wonderful. அதாவது நம்ம உடம்புக்கு டாப் டு பாட்டம் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருமோ, அதுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வருமோ காப்போம்ங்கிறது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம். ஸோ ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறது, அது வராமல் தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அது தாராளமாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா யோ சோ லக்கி. அண்ட் அந்த ஒரு வெல்னஸை வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐ எம் வெரி ஷுர் ஆயுர்வேதா வந்து உங்களுக்கு பெரும் அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால டாக்டர் கீதா சதானந்தன் ஆர் அவங்களுடைய மற்ற டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் தெரபிஸ்ட் வந்து நீங்க நேர்ல மீட் பண்ணணும், ஆயுர்வேத முறையில உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக் விசிட் பண்ணுங்க. ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கனாலே அவங்களுடைய டிஎஸ்ஓ அதாவது துபாய் சிலிக்கன் ஓயசஸ் பிரான்ச் அண்ட் டிஐபி பிரான்ச்சினுடைய நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கால் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்து முதல்ல போய் உடம்பு சரி பண்ணுவோம். சரியா, சுவர் இருந்தால் தான் சித்திரம், உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்மளால ஓட முடியும். அதனால ஜஸ்ட் டேக் கேர், டோன்ட் இக்னோர். சரியா, அடுத்ததான் வந்து உங்களுக்காக ஒன்று ரெண்டு பாட்டுலாம் ப்ளே பண்ண போறேன். அண்ட் ரைட் நோ பாட்டு ப்ளே ஆகக்கூடிய கேப்ல டாக்டர் கிட்ட ஆஃப் ஏர்ல குவிக்கா ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி வந்து என் பாடியில் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு ஆயுர்வேத முறையில் ட்ரீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு குட்டி சந்தேகம் இருந்ததுன்னா குவிக் கன்சல்டேஷனுக்காக நீங்க அழைக்கலாம் 800-8940. டோன்ட் வரி, நீங்க பேசுறது வந்து ஆஃப் ஏர்ல தான் இருக்க போது, வேற யாரும் கேட்க போறது கிடையாது. சரியா, ஸோ ஜஸ்ட் கால் பண்ணுங்க 800-8940. சரியா, ஸோ ரெண்டு பாட்டும் கேட்டு முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் எஃப்எம். Back to back.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
5: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
4: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
5: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
4: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
5: bigticket.aல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
7: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
8: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
7: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
8: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
7: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள். 800-58.
5: ஒரே இடத்துல இன்னைக்கு
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்,
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
11: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
12: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: ஷார்ஜாவை சுற்றி வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ரீசென்ட் இயர்ஸில் நடக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து புதுசாக நம்ம பார்த்தோன்னா ஷார்ஜாவினுடைய ரூலர் அவர்கள் வந்து கோர்ஃபுகான் பீச் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு இடம், ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட் ஆன் அல் லுலாயா, அந்த இடத்த வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 15th century சேர்ந்த இந்த ஒரு இடத்த வந்து புதுப்பிக்கணும். அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு புது ஹெரிட்டேஜ் மார்க்கெட்டையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அந்த வாட்டர் ஃப்ரண்ட் ஏரியாவில், ஸோ தட் எமிரேட்ஸ்னுடைய நம்ம எமிரேட்னுடைய ஷார்ஜா எமிரேட்னுடைய கல்ச்சரல் லெகசியை வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி ஃபியூச்சரில் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லி அதுக்காக கிட்டத்தட்ட 8 மில்லியன் திரம்ஸ் வந்து பட்ஜெட் ஒதுக்கீடும் பண்ணியிருக்காரு.
0: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.
2: Business update. Business update.
3: Brought to you by Zoho.com.
1: எத்திஹாத் ஏர்வேஸ் வந்து அவங்களுடைய ஒரு புது ரூட் ஒன்று ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது அபுதாபியிலிருந்து பாகிஸ்தானுடைய காபூலுக்கு போகிறதுக்காக ஒரு புது ரூட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ரூட் வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா ரொம்ப பாப்புலராக இருக்கிற அந்த காரணத்தினால ஃப்ளைட்டை வந்து டபுள் பண்ண போகிறோம், மக்களுக்கு வந்து அந்த ரூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற அந்த காரணத்தினால நாங்கள் ஃப்ளைட்ஸ் வந்து டெவலப் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எத்திஹாத் ஏர்வேஸ்.
2: Business update. Business update.
3: Brought to you by Zoho.com. Zoho recruit irukkumbodhu candidate recruitment pathi oru kavalaiyum illa. Call 800-ZOHO or visit zoho.com/recruit.
4: Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: இன்னைக்கு வெதர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 39 degrees Celsius வரைக்கும் சிட்டிக்குள்ள டெம்பரேச்சர் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஓவராலா பார்த்தோம்னா இந்த கண்ட்ரி 47 degrees வரைக்கும் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இந்த 47 degrees எங்க ஹிட் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா மெசேரா இன் அல் குவா ஏரியா இங்கதான். அதனால சம்மர் வந்தாச்சு, ஸோ சம்மர் கிட்ட இருந்து நமக்கு எஸ்கேப்பே கிடையாது. சம்மருக்கான சில ஸ்பெஷல் கேரும் நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு. அண்ட் சம்மர்ல உங்க ஹெல்த் எப்படி பாத்துக்கலாம், அதுக்கு ஆயுர்வேதா வந்து எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்றதுக்காக நம்ம கூட டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா. ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதாக்கு நீங்க பாத்தீங்கன்னா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஜங்ஷன் மால்ல ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு. விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் உங்களுக்கு எது பக்கமோ நீங்க அங்க போகலாம், டாக்டரை பார்க்கலாம். அண்ட் மற்ற டாக்டர்ஸும் இருக்காங்க, தெரபிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து மேக்ஸிமம் ட்ரீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆயுர்வேத முறையில். அண்ட் டாக்டர் இப்போ வந்து சம்மர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதாவுக்கு வந்தோம்னா என்னெல்லாம் வெல்னஸ் பேக்கேஜஸ் எடுத்துக்கலாம், ஆர் இன் ஜென்ரல் சம்மர் டைம்ல என்னெல்லாம் பிரச்சனைகளோட உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க?
5: சம்மர் மெயின்லி இப்போ ஜென்ரல் ஹெல்த் நோக்கியான ஆஸ் அ வெல்னஸ் இஃப் யூ செக் லைக் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் திஸ் டீஹைட்ரேஷன் அண்ட் டயர்ட்
1: ரைட்,
5: ஸோ தட் தே ஹவ் டு டேக் கேர் அக்கார்டிங்லி, லைக் ஹவ் டு ஹாவ் மோர் லிக்விட் டயட்
1: ரைட்,
5: மோர் வாட்டர் இன்டேக் அண்ட் ஆல். த சேம் டைம் வாட் ஹாப்பன்னு தேர் எனர்ஜி லெவல் ஆல்சோ கம்ஸ் டவுன், ஸோ வி டூ ஹாவ் கூலிங் தெரபி.
1: ஓகே.
5: As a preventive or as a wellness, we have like Shiradhara, Thakradhara, that is, we do like pouring of liquid that is prepared out of milk.
1: Wonderful.
5: It's a medicinal milk.
1: Aha.
5: And medicinal more.
1: Kekave nalla irukke. Chillin irukku maadhiri.
5: Yeah, that's what. Butter milk also with the medicines.
1: Okay, okay.
5: So that kind of treatments are there. And Nyavarakiri is there. Nyavara, that is a rice and milk combination.
1: Okay.
5: It's a, either we do it as a paste and scrubbing or we can make a potali and do that. It is with the different names. It is called Nyavara Depo, Nyavara Kiri. There are a lot of names are there. So this is all cooling and it is detanning also.
1: Detanning. Nice.
5: Even this Shiradhara and Thakradhara can be done only for head and only for body also.
1: Okay.
5: Like normally we decide like after seeing the patient. So to regulate the body heat, it controls the, even the hair fall, it's very good.
1: Oh, nice. Okay.
5: It controls the pitta in the body.
1: Okay.
5: So we have concept, no? Vata, pitta, kapha. So in summer what happened, the pitta is increasing.
1: Okay.
5: So it is heat is increasing in the body. So we need to make it down, like we have to stabilize it. So that this kind of cooling therapy is very good.
1: Okay.
5: The other concern generally really when we consider wellness is the tanning is another like face tanning, hands. So we have like anti-tan kind of cosmetic treatments also,
1: okay,
5: like herbal facials, but it's all with, even though we use the word as facial, it is called mukhalepam.
1: Mukhalepam, alagana oru per irukku paarengale, mukhalepam.
5: Okay, to understand we use the word facial. Yeah, it is a herbal treatment, like it is meant dealt in Ayurveda, that with the herbs we do, that
1: for
5: is
1: for both men and women.
5: Yeah, for both it is, like even for like kids also it is good, because it is purely preparing from us only, and there is no preservative, no chemicals, nothing. So there is, it's a very much like skin friendly only, there is no harm will be possible. So
1: okay,
5: it can be done in any age, any gender.
1: Nice. Okay.
5: Okay, that is detanning we can do, and for like hydrating the body. So that kind of all treatments we have.
1: Wonderful.
5: As a wellness. And in summer, you know, few things will trigger, like allergies will trigger.
1: Right.
5: Even as we are sitting in the ACs, the aches and pains will be triggering. So all those kind of things we treat it. Okay. Even the skin diseases skin are going worst. Yeah.
1: Okay, okay.
5: So like psoriasis, eczema, and all. So that also we do have therapies like that.
1: Okay.
5: So we will analyze it, examine it, analyze it, then decide the treatment.
1: Wonderful, wonderful. So ungalku inda prachanagal ipa doctor சொன்ன மாதிரி சம்மருக்கு ப்ரிவென்டிவான சில கேர்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், லைக் பியூட்டிக்காக எக்ஸ்டர்னலி நீங்கள் வந்து டேனிங் எல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தே ஹாவ் சம் ஸ்பெஷல் ஃபேஷியல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். அதை தவிர்த்து சொன்ன மாதிரி சம்மர் ஆச்சுனாலே சில உடல்நல பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும், அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் ஆயுர்வேத முறையில் வழி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது சரியாகுமா ஆகாதா, ட்ரீட் பண்ணலாமா முடியாதாங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஆயுர்வேத ஆயுர்வேதாக்கு ஜஸ்ட் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நேரடியாக டாக்டர் போய் நீங்கள் பார்த்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நோ ஹார்ம் இன் தட். ஸோ ஐ ட்ரீட் ஆயுர்வேதாக்கு வந்து டுபாய் சிலிகனோயிசஸ் அண்ட் டிஐபியில் வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் உங்களுக்கு எது பக்கமோ நீங்கள் அங்கே போயிட்டு பார்க்கலாம். அண்ட் கூகுள் பண்ணிங்கனாலே அவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும், சரியா? அண்ட் இப்போ வந்து டாக்டர் அவைலபிளாக இருக்காங்க, பாட்டு போகக்கூடிய கேப்பில் ஆஃபரில் குவிக்காக கால் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் குவிக்காக பேசினீங்கன்னா அடுத்தடுத்த பீப்புளுக்கும் வந்து நம்ம சான்ஸ் கொடுக்கலாம். அதனால் ஜஸ்ட்டு குவிக்காக வந்து ப்ரீஃபாக உங்களுடைய பிரச்சனை என்ன, இதுக்கு வந்து ஆயுர்வேத முறையில் ட்ரீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 800-8940 கால் பண்ணுங்க.
3: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
3: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
2: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
3: அண்ட் 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
2: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
3: bigticket.aல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: Offer valid till 14 June only.
8: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour.
9: Golden Song of the Hour.
7: Brought to you by Jaya Lucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கேட்டீங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAE lottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply. இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக. ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரும் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 8:45 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஆயுர்வீட் ஆயுர்வேதால இருந்து டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆயுர்வீட் ஆயுர்வேதாக்கு வந்து டுபாய் சிலிக்கன் ஒயசிஸ் அண்ட் டிஐபியில வந்து பிரான்சஸ் இருக்கு. நேர்ல நீங்க டாக்டர் போய் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாதான் போகணும்னு கிடையாது. ஆயுர்வேதா வந்து பொதுவாகவே நம்ம உடம்ப வந்து நல்லா பாத்துக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு, இட்ஸ் லைக் அ மெயின்டெனன்ஸ் தெரப்பி. ஸோ அதுல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு. உங்களுடைய ஸ்கின், ஹேர் அண்ட் ஆல்சோ மென்டல் வெல்னஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆயுர்வீட் ஆயுர்வேதானுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கிடைக்கும். ஜஸ்ட் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்க டாக்டரை போய் மீட் பண்ணலாம். அண்ட் டாக்டர் இப்போ பொதுவாகவே இல்லை, எல்லாருக்கும் இப்போ ஆயுர்வேதா நம்ம இந்த பியூட்டி அண்ட் வெல்னஸ்க்காகலாம் பயன்படுத்துறோம் இல்லையா, அதுல நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட வந்து தே கோ ஃபார் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், போயிட்டு ஒரு வருஷத்துல ஒரு ஃபியூ டேஸ் ஒரு லைக் ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் போயிட்டு அவங்க நல்லா ரிஜுவினேட் ஆகி வருவாங்க. அது வந்து அவங்க ஸ்கின்லலாம் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கும் நல்ல ஸ்கின், நல்ல ஹேர்லாம் வேணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம் டு கெட் தட் க்ளோ?
1: ஓகே, so glow, the word it is coming from inside.
0: Yeah. Okay, that is very important. Yeah.
1: So when we say in Ayurveda, I always say is, no, it is not only a treatment, it is a lifestyle. Like it's a life science, we can say.
0: Okay,
1: so like how a person has to live his or her life, that is everything dealt in Ayurveda.
0: Okay,
1: when to get up, when to brush your teeth, when to take bath,
0: okay,
1: from there till when we die.
0: Okay. Okay.
1: What will happen throughout. So even in which age, which dosha is good, like which will be dominating, which works well, all it is there, like in small age, like when balavastha we say the kids adu kapha jayikum, then when we are in growing age, teenagers and that 20s will be like pitta is very good. So yeah, nalla absorption irukku, they have the good quantity of food,
0: okay,
1: the quantity of food, then we will start deteriorating. We are like stable, then to
0: slowly deteriorating,
1: slowly coming down. So there the vada will take the place. So appo what we have to think about is we should have a very good health in all these times.
0: Okay,
1: so for each individual this all will change. So the plan will goes always like that. So if somebody says, as you said, if a celebrity or some whoever is going for that, the same way our individual patients need that care. Like we will analyze their body, we will plan it.
0: Okay,
1: so generally if we say it will be a more of rejuvenation treatment. See, they are not diseased, they want to be like as a glow also, or other thing also. It is more of a rejuvenation. Rejuvenation means the, like, see, we know like each time our cells are dying,
0: right?
1: Even red blood, like blood cells, or the each cells, whether it's a skin or a muscle or whatever. So we have to give more strength to that,
0: okay,
1: more healthy tissues or male healthy like cells. So there the rejuvenation takes place.
0: Okay.
1: So we have to work, start from the stomach. That is the digestion takes place. So whatever we eat, whatever it start from there. So the eating, whatever we eat, the proper thing, the crude or that essence has to be absorbed and circulate in the body and has to be utilized by the body. So that word together is called metabolism. So that to be corrected is the first line.
0: First thing. Adhita.
1: First thing. So when we think about panchakarma or a rejuvenation, so the first we say deepana pajana, that means we need to correct the stomach, digestion.
0: Okay,
1: so we need to do deepana pajana, then shodhana, so we have to cleanse our body. So whatever, so for say around 30 year old patient, they have so much of toxins in the body, maybe it is not digested properly, not absorbed properly, maybe it's a loss of metabolism, whatever it is, that has to be cleared first, then to eliminate it.
0: Okay.
1: That we have to do shodhana, whatever the as per their body type. So we have to do cleansing. There we can use multiple ways from panchakarma.
0: Okay,
1: so there are five purification process in the panchakarma. So whoever, as you said, the celebrities and all, they will go through that shodhana first anyway.
0: Okay,
1: so before shodhana, that is like a surgery, it is it is a pre-operative, operative and post-operative.
0: Okay, like you'll prep them and then do the process and then maintenance.
1: We will maintenance. So when the shodhana is done, then we can say நம்மளுடைய பஞ்சகர்மம் ஒரு டீடாக்சிபிகேஷன், தென் வி நீட் டு ரெஜுவினேட். நவ் த பாடி இஸ் பியூர், இட்ஸ் வெரி கிளியர், ஒரு ஒயிட் பேப்பர் இட் இஸ், வி கேன் ரைட் எனி திங் ஆன் இட். ஓகே, சோ வி ஹவ் டு ரெஜுவினேட்.
0: ஓகே,
1: தேர் வி ஹவ் கால்ட் பிரம்மணா.
0: ஓகே,
1: பிரம்மணா மீன்ஸ் இட்ஸ் ரெஜுவினேஷன் ஒரு ஈவன் அஃப்ரோடீசியாக். வி ஹவ் டு லைக் மோர் ஆஃப் லைக் வி சே வாஜீகரணா. ஸோ ரெஜுவினேஷன் அண்ட் அஃப்ரோடீசிய, தீஸ் டூ வில் கம்பைன்ஸ் டுகெதர் ஆஸ் பர் த ரிக்குயர்மெண்ட். ஸோ தோஸ் ஆர் பிளானிங் ஃபார் லைக் எ ஃபேமிலி அண்ட் லைக் கிட்ஸ், தே ஆர் பிளானிங் ஃபார் கன்சீவிங் அண்ட் ஆல், வி டு டூ இட் டுகெதர். ஸோ இட் இஸ் அ த்ரீ ஸ்டெப் வி கேன் சே, மெட்டபாலிசம் கரெக்ஷன், தென் த பஞ்சகர்மா, தென் த ரெஜுவினேஷன். ஸோ ஆல் டுகெதர் ஈவன் ஆஸ் யூ சேட் த செலிபிரிட்டிஸ் ஆர் பிளானிங் ஃபார் டூ த்ரீ ஓர் த்ரீ வீக்ஸ் ஆல் டுகெதர் தே ஆர் டூயிங் இன் திஸ் கோர்ஸ். தட் இஸ் தே டோன்ட் ஹாவ் எ டிசீஸ் பட் தே ஆர் ரெஜுவினேட்டிங் தேர் பாடி. பட் த ரெஜுவினேஷன் இஸ் நாட் இன் எ ஒன் ஸ்டெப், தே ஹவ் டு டூ த ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆபரேட்டிவ், ஆபரேட்டிவ், தென் ஆஸ் அ போஸ்ட் ஆபரேட்டிவ் வி கேன் டூ த ரெஜுவினேஷன் அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் லைக், தென் த ஆல் க்ளோஸ் எவ்ரி திங் வில் கம், ஈவன் த பேட் ஃபேட் வில் ரெடியூஸ், ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் இன் த பாடி. ஸோ தே வில் பி வெரி மச் ஃப்ரெஷ். ஸோ த பாடி ஸ்டார்ட் டே ஒன் இட் செல்ஃப் தென் அகெயின். ஸோ தென் தோ ஃபார் அ நார்மல் பீப்புள் தே கேன் ஸ்டார்ட் தேர் டயட்டிங், எக்ஸசைஸ், எவ்ரி திங் ஃப்ரம் தேர்.
0: ஓகே,
1: ஸோ இட் கேன் பி மெயின்டைன்ட்.
0: ஓகே,
1: ஸோ அஸ் பர் த ஏஜ், ஒன்ஸ் இன் இயர் ஆர் ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் த நார்மல் பீப்புள் ஆல்சோ கேன் கோ த்ரூ திஸ் ப்ரோசஸ். ஸோ த டேஸ் ஆல்சோ அக்கார்டிங்லி வி கேன் பிளான்.
0: ஓகே,
1: ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி.
0: ஸோ இப்போ அது வந்து நம்ம ஆயுர்வேத ஆயுர்வேதால இங்கே பண்ணிக்கலாம்.
1: யெஸ் யெஸ், ஷோ வி கேன் டூ இட்.
0: ஓகே,
1: அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஆயுர்வேத. வி சே குடிப்ரவேஷ ரசாயன, அண்ட் த பர்சன் வில் பி கப்ட் இன் லைக் அ சிங்கிள் ஹோம், லைக் தே ஆர் நாட் சப்போஸ் டு கம் அவுட். தென் தே சே எவ்ரி திங், ஆல் பாடி பார்ட் வில் ரெஜுவினேட் அண்ட் தே வில் பி சோ யங்.
0: ஓ, லைக் கட்டிங் ஆஃப் ஆல் கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் தி அவுட்சைட் வேர்ல்ட்.
1: யா, அண்ட் ஓன்லி த மெடிசின்ஸ் அண்ட் த ஹெல்தி ஃபுட் வில் பி சர்வ்ட் இன் மினிமலி ஃபார் தட் பாடி நீட் ஓன்லி. பட் வாட் ஆயுர்வேத சேஸ் இஸ் த பர்சன் வில் பி அ நியூ பர்சன் வித் அட்லீஸ்ட் 10-20 இயர் லைக் லெஸ் so that extent we can go.
0: Wow, so and alavuku vanda ayurveda can do wonders to your mental health and physical health.
1: Yes,
0: so
1: yes.
0: Kavala padave venda neenga idukaga neenga vandu kerala ku ponom ooruku ponom appadina nanchinga na illa namak ooruku pora time la 18 velai vandu nama vechittu dhaan povom. So andha velaigal ella poi ooruku nama poi paapom matha health paathukiradhe ipo doctor sonna maadhiri deep a body vandu cleanse pandrathu and the glow from within adha kondu varathukku vandu ayurveda ayurveda inge irukanga dubai silicon oasis and dip la avangalukku irandu உரிமையாளர் சரியா. அண்ட் தேங்க்யூ சோ மச் டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ.
1: ஆல்வேஸ் ஃபார் மீ அஸ் வெல்.
0: ஓகே, நல்ல ஒரு பாட்டு வந்து உங்களுக்காக, பாட்டு கேளுங்க. அதுக்கப்புறமா 9 மணிக்கு மேல வந்து மீதி விஷயங்கள்லாம் பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் FM.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
0: அமீரக செய்திகள்.
1: ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதியும் இணைந்து நடத்திய ஒரு கூட்டு நடவடிக்கையில் போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்படுவதற்கு முன்பே ஒரு பெரிய கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டு அதற்கு பின்னணியில் இருந்த வலையமைப்பும் முடக்கப்பட்டது. துபாய் காவல்துறை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய போதைப் பொருள் தடுப்பு ஆணையம் சவுதி அரேபியாவின் போதைப் பொருள் கட்டுப்பாடு பொது இயக்கத்துடன் கைகோர்த்தன. கைது நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்பு அதிகாரி கள கண்காணிப்பு, தகவல் அளிப்பவரின் குறிப்புகள் மற்றும் எல்லை தாண்டிய தகவல் பகிர்வு ஆகியவற்றை பயன்படுத்தி அந்த வலையமைப்பை கண்காணித்தனர். ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் இப்பிராந்தியத்திலேயே மிகவும் ஒருங்கிணைக்கப்பட்ட போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளில் ஒன்றை அமைதியாக கட்டமைத்து வருகின்றன. மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் அந்த அமைப்பு செயல்படுகிறது என்பதற்கு மிக சிறந்த சான்றாகும்.
0: தமிழக செய்திகள்.
1: தமிழகத்தில் இயக்குநர்களின் இமயம் என்று கொண்டாடப்பட்ட பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குநர் இமயம் திரு பாரதி ராஜா இன்று காலமானார். தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை வழங்குவதை பற்றி பரிசீலனை செய்து வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் ITIயில் உள்ள 37,000 காலி இடங்களுக்கு 16,500 பேர் மட்டுமே விண்ணப்பித்து உள்ளதாகவும் அவர் கூறினார். டிவிகே கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகவை சேர்ந்த 21 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் இல்லை என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அந்த 21 பேரையும் மன்னிக்க கோரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கோரிக்கையையும் அவர் ஏற்றார்.
0: இந்திய செய்திகள்.
1: பாஜக ஆட்சிக்கட்டிலில் ஏறி 12 ஆண்டுகள் நேற்றோடு நிறைவு பெற்றது. பிரதமர் மோடி தலைமையிலான 3வது ஆட்சி காலத்தில் 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அக்கட்சியினர் நேற்று கொண்டாடினர். டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த விழாவையொட்டி கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து டெல்லி பாரத் மண்டபத்தில் செய்தியாளர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தேசிய தலைவர் நிதின் நபின் பாஜகவின் 12 ஆண்டு கால ஆட்சி பற்றி பேசினார். அது குறித்து படக்காட்சியும் காண்பிக்கப்பட்டது. அவருடன் மத்திய உளவுத்துறை மந்திரி அமித்ஷா மற்றும் பிற மந்திரிகள் நிதின் கட்காரி, JP நட்டா, அஸ்வினி வைஷ்ணவ், பியூஷ் கோஷல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் செய்தியாளர்களுடன் அமர்ந்து கலந்துரையாடினர். அப்பொழுது பல்வேறு தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. குறிப்பாக மேற்கு வங்காள தேர்தல் வெற்றி பலராலும் பேசப்பட்டது. செய்தியாளர்கள் அவரவர் மாநிலங்களின் அரசியல் நிலவரம் பற்றி பேசிக்கொண்டனர். தமிழகத்தில் தாவேகா இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்று அமித்ஷா கருத்து கூறினார். நிதின் நபின் அடுத்த மாதம் தமிழகத்துக்கு வர இருப்பதாகவும் தேர்தல் தோல்வி பற்றி அப்பொழுது ஆராய இருப்பதாகவும் பேசிக் கொள்ளப்பட்டது. மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் since 1982.

தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட தலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:09 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தங்கத்தோட விலையெல்லாம் எவ்வளவு கம்மியாயிடுச்சு பாத்தீங்களா? இந்த குளோபல் டென்ஷன்ஸ் காரணமாக அப்படி ராக் பாட்டம்க்கு போயிட்டு இருக்கு தங்கத்தோடைய விலை. 22 கேரட் தங்கம்லாம் வந்து 600 dirhams எல்லாம் தாண்டி போயிருந்தது. கையில் எட்டாத தூரத்துக்கு உயரத்துக்கு தங்கத்தோடைய விலை போயிருந்தது. ஆனால் இப்போ பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு, ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. சரசரசரன்னு இறங்கிட்டு இருக்கு. அதுவும் 10-10 dirhams 15 dirhams எல்லாம் வந்து ஒரே தரையாக வந்து குறையிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட் நோ நம்ம பார்த்தோம்னா 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்குது நம்ம அமீரகத்தில். 503 dirhams 50 fils ஆக விற்பனை ஆகிட்டு இருக்கு. அண்ட் 22 கேரட் தங்கம் வந்து 466 dirhams 25 fils விற்பனை ஆகிட்டு இருக்கு. இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ருப்பியினுடைய வேல்யூ நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அதுவும் அதே ரேஞ்சில் தான் வந்து ஓவர் ஆயிட்டு இருக்குன்னு தெரியுது. ஒரு யூஏ திரம்க்கு நிகரான இந்த ரூபாயினுடைய மதிப்பு வந்து 25.09 ரூபாய் இருக்கு. ஸ்டில் அ குட் டைம் டு சென்ட் மணி. ஊருக்கு வந்து நீங்க பணம் அனுப்பணும்னு வச்சீங்கன்னா அது குட் டைம். அண்ட் தங்கம் வாங்குறதுக்கு என்ன சொல்றது, கையில பணம் இருந்ததுன்னா வாங்குங்க. ஏன்னா இது வந்து தங்கத்தோட விலை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு சர்றன மேல போகுது, திடீர்னு கம்மியாகுது. அதனால தங்கத்தில் வந்து எப்பவுமே போடக்கூடிய காசு நமக்கு வந்து வீணாக போனது கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் ஐடியா டு இன்வெஸ்ட் இன் கோல்ட். அதனால கையில் பணம் இருந்ததுன்னா தங்கத்தை வாங்குங்கள். ஓகே. அண்ட் இந்த வாரம்ல இந்த வார இறுதியில் ஃபாக் ஃபார்மேஷனுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இப்போ தான் வந்து ஒரு வெதர் அப்டேட்டும் நான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்ன மாதிரி 47 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்னைக்கு நம்ம கண்ட்ரியில் வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சம்மர் டு வின்டர் டு சம்மர், வின்டர்லாம் தாண்டி எப்பயோ போயிடுச்சுன்னு வைங்க, விண்டருக்கு அப்புறமா இப்போ என்ன வந்தது, ஸ்ப்ரிங் வந்ததா, ஸ்ப்ரிங் வந்து இட்வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்சிங். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ஃபாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக் ரைட் ஃப்ரம் ஃப்ரைடே வந்து ஹியூமிடிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அண்ட் ஃப்ரைடே நைட்லேருந்து சாட்டர்டே ஏர்லி மார்னிங் வரைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து ஃபாக் ஆர் மிஸ்ட் ஃபார்மேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றிருக்காங்க. அதனால அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இயக்குனர் எம்ஏஎம் பாரதி ராஜா அவர்களை நினைவு கூறும் வகையில் அவருடைய அழகழகான பாடல்கள், எத்தனையோ பாடல்கள் வந்து திரைப்படங்கள் அவர் கொடுத்துருக்காரு நமக்கு. அவருடைய திரைப்படங்கள் அமைந்த பியூட்டிஃபுல்லான சில சாங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்க போகிறோம். அவருக்கு வந்து பார்த்தோன்னா அவருடைய படங்கள்லாம் வந்து இல்லை ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரையில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து ஹி வாஸ் வே அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சில விஷயங்கள்லாம் வந்து உரக்க பேசுறதுக்கு வந்து தயங்கக்கூடிய நேரத்தில் பல நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் வந்து அவருடைய திரைப்படங்கள் வழியாக வந்து அவர் உரக்க சொல்லியிருக்காரு, எதிர்த்து கேள்வியெல்லாம் கூட கேட்டிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த கிராமத்தினுடைய அழகை வந்து இல்லை அப்பா அவ்வளோ பொக்கிஷமாக அவர் பாதுகாத்து வச்சுட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம். ஒரு பக்கம் வந்து அவருடைய யூனோ சினிமா நாலேஜ், அந்த டெக்னிக்கல் நாலேஜ், அந்த அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பக்கம் வச்சாலும் இன்னொரு பக்கம் வந்து பாருங்களேன், வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற நம்மளாவது 90s kids வரைக்கும் சொல்லணும்னா நம்ம நல்ல அந்த அழகான அந்த அன்அடல்ட்ரேட்டட் அந்த மாசற்ற அந்த கிராமங்கள் வயல்வெளிகள்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனால் இனி வரக்கூடிய தலைமுறைகள்லாம் வந்து அதை என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு யூனோ அந்த ஒரு ஆத்தென்டிக்கான அந்த ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஸோ அதை வந்து அவங்க உணரணும் அப்படின்னா நம்ம பாரதிராஜா அவர்களுடைய திரைப்படங்கள் வந்து அதுக்கு அப்படியே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு யூனோ எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ அவருடைய படங்கள் மூலமாக மேபி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் எல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து வாழ்ந்த மாதிரி அவர் அப்போ மக்கள் எப்படி இருந்தது, மக்கள்லாம் வந்து எப்படி வாழ்ந்தாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு பொக்கிஷங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காரு நம்ம இயக்குனர் எம்ஏஎம் பாரதிராஜா அவர்கள். அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையறதுக்கு நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம்.
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
2: Back to back.
3: அத்தங்கர மரமே அரச மர இலையே

மக்களின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் ஆச்சு.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
3: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
2: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
3: அண்ட் 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
2: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
3: bigticket.aல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
5: இருக்காங்க
3: Falcon Fast Link Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
5: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: Falcon Fast Link Technical Services LLC. Call 0586815179.

0: பாண்டியனாக்காசமான பாட்டு உங்களுக்காக பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு
1: முன்னாடி
0: கேள்விப்பட்டீங்களா, இப்போ நீங்க UAE டு ஒமான் டிராவல் பண்றீங்கன்னா இந்த ஷார்ஜா மஸ்கட் பஸ் சர்வீஸினுடைய டைமிங்ஸ் வந்து மாத்திருக்காங்க, ஸ்கெட்யூல் வந்து மாத்திருக்காங்க. ரூட் 203 அந்த பஸ்ஸஸ் வந்து இப்போ புது ஸ்கெட்யூல்ல இயங்கும் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்சிட்டி பஸ் பார்த்தோம்னா சுஹார் அண்ட் மஸ்கட்டுக்கு வந்து போகக்கூடிய பஸ்ஸஸா இருக்கு. இப்போ ஸ்கெட்யூல்ஸ் வந்து அவங்க ஏன் மாத்திருக்காங்கன்னா, போறவங்களுக்கு இந்த சர்வீசஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும், கன்வீனியன்டா இருக்கணும் இந்த டைமிங்ஸ் எல்லாங்கிறதுக்காக தான் இதை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி தான் வந்து இந்த ரிவைஸ் ஸ்கெட்யூல்ஸ் அண்ட் டைமிங்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்டர்சிட்டி பஸ் ரூட் நம்பர் 203 இதுதான் வந்து ஷார்ஜா அண்ட் ஒமானுடைய சுஹர் அண்ட் மஸ்கட் கனெக்ட் பண்ணக்கூடிய பஸ்ஸஸ். ஸோ இதனுடைய சர்வீசஸ் நம்ம பார்த்தோம்னா அல்ஜுபேல் பஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா ஷார்ஜால, அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படி போகும், இந்த கிராஸ் பார்டர் டிராவல் பண்ணி மஸ்கட் அண்ட் சுஹருக்கு வந்து போகுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அப்டேட்டட் ஸ்கெட்யூலின் படி நம்ம பார்த்தோம்னா காலையில 6:30 அப்புறம் மதியம் 3:30 இரவு 8:30 வந்து போகும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஷார்ஜால இருந்து ஒமானுக்கு இந்தந்த டைமிங்ஸ்ல போகும். அண்ட் தென் ஒமான் டு ஷார்ஜா பஸ்ஸஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா சுஹார் அண்ட் மஸ்கட்ல இருந்து காலையில 7:00 மதியம் 1:30 அப்புறம் 3:00 போகுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இதுதான் வந்து புது டைமிங்ஸா இருக்க போது அடிக்கடி டிராவல் பண்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு அப்டேட் இது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by

வித் கீர்த்தனா ஆன் மெரிசல் மார்னிங். 91 போடு. 90s not out.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா. டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
1: நம்ம ஜேவிசி சைடில் இருக்கிற ஸ்ட்ரெச் ஆஃப் அல்கேல டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியுது. அண்ட் தென் நம்ம E66 இருக்கு இல்லையா, E66 நம்ம பார்த்தோம்னா, சாரி 66 இல்லை 311, யா 311 பார்த்தோம்னா இந்த சைடு இந்த சிலிக்கன் ஓஎஸ்எஸ் தாண்டி இந்த ஃபால்கன் சிட்டி ஆஃப் வண்டர்ஸ் ஏரியாலாம் இருக்கு இல்லையா, வாடியல் சஃபா, அங்கே வந்து மல்டிபிள் கிராஷஸ் பார்க்க முடியுது. இந்த ஃபால்கன் சிட்டி ஆஃப் வண்டர்ஸ் பக்கத்தில் 1, 2, 3, 4 கிராஷஸ் வந்து பார்க்க முடியுது. அதனால அந்த ஹோல் ஸ்ட்ரெச்சில் நம்ம பார்த்தோம்னா ஃபால்கன் சிட்டி ஆஃப் வண்டர்ஸ் டூ சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பயங்கர டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. 4 கிராஷ்னா சும்மாவா? அண்ட் ஆல்சோ இல்லை, நம்ம 611 வந்து ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. யா 611 வந்து ஒரு கிராஷ். இது வந்து எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அல் கவனீஜில், யா கவனீஜ் சைடில் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. இதுதான் வந்து மேஜராக பார்க்க முடியக்கூடிய 2 கன்ஜெஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் கிராஷஸ். ஸோ பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
2: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
3: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
2: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
3: and 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
2: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
3: bigticket.al இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
8: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 திர்ஹம்ஸ் வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர்ஸ் தான்.
7: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
8: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

0: 9:47 ஆகுது. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். விலைவாசி எல்லாம் ஏறிட்டு இருக்கு. ஃபியூல் ரேட் ஜாஸ்தி ஆகுது. ஃபியூல் ரேட் ஜாஸ்தி ஆகுறதன் காரணத்தினால நம்ம டே டு டே பயன்படுத்தக்கூடிய மற்ற பொருட்கள், எஸ்பெஷலி வந்து இந்த எஃப்எம்சிஜி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா விலை ஜாஸ்தி ஆக போகுதுங்கிறத அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. நேத்துக்கு தாங்க போய் பார்த்தேன். ஐயோ என்ன விலை விற்குது. வெண்டைக்காய் வந்து எவ்வளோ 19 திரும்பம் ஏதோ பார்த்தேன் நான். ஒரு கிலோ 18.99 ஓன்லி. அந்த 0.99 இருக்கு பாருங்க, அதில் தான் வந்து நம்ம விட்டுறோம். 18.99 திரும்ஸ் வந்து விற்கிறாங்க. அண்ட் அந்த 19 திரும்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கான்னா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் வந்து டக்கு டக்குன்னு முன்னாடி வரவங்கலாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அண்ட் இன்னொன்று, வெண்டைக்காய் பற்றி பேசுறதுனால இல்லை, ஒரு பிஎஸ்ஏ ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு வெண்டைக்காய் வந்து உடச்சு பார்த்து வாங்காதீங்க. பொதுவாக வந்து வெண்டைக்காய் உடச்சு பார்த்து தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அப்படி உடச்சு விட்டுட்டு போகிறதுனால இல்லை, அது வந்து ஸ்பாயில் ஆயிடுது சம்டைம்ஸ். ஸோ அப்படி பண்ணாதீங்க. மற்றபடி வெண்டைக்காய் வந்து தொட்டு பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும் ஒரு மாதிரி, யூஸ்வலி டெண்டராக இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக ஒரு மாதிரி ரஃபாக இருந்ததுனால அது முத்தி போன வெண்டைக்காய்னு தெரியும். அதனால உடச்சு போட்டுட்டு போகக்கூடாது, சரியா? இது வந்து ஒரு பிஎஸ்ஏவா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால விடுங்க. ஸோ அப்படி வெண்டைக்காயில இருந்து எவ்வளோ பெரிய ஐட்டமா இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து விலையில ஏற்றம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. 100 திரம்ஸ் எல்லாம் வந்து இப்படிங்கிறதுக்குள்ள காலி ஆயிட்டு போயிடுது இல்லையா? ஸோ நமக்கு என்ன பண்றது, இந்த பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஃபியூவலோ இல்லை வந்து சாப்பாடோ, வாட்எவர் இட் இஸ், இதெல்லாம் வந்து பேசிக் நெசசிட்டிஸ். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் வந்து உயருமா அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவான ஒரு குவெஸ்டின் அது இல்லையா? அதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அஃப்கோர்ஸ் விலைவாசி உயர்ற அளவுக்கு சம்பளமும் நமக்கு வந்து உயர்றது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் என்ன பண்ணுறது, மனசை தளர விடாமல் என்ன பண்ணலான்னா லக்க நம்பி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். லக்க நம்பி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அது UAE Lottery.ae வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்கள் டிக்கெட்ஸை வாங்குங்க, சரியா? ஸோ இது வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு லக்கியாக அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ரீசெண்டா நீங்க பாத்தீங்களா, 30 million திரம்ஸ் வின் பண்ணியிருக்காரு. யாரு? தயப் ஃப்ரம் நேபாள். அவர் வந்து அவ்வளோ ஒரு ஹோப்போட அந்த டிக்கெட் வாங்கினதுனால தான் அவருக்கு வந்து இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்க, அவரோட ஃபேமிலி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையே வந்து மாறிடுச்சு இல்லையா? அதனால நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி அடுத்த வெற்றியாளர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் பாருங்க. இன்னைக்கும் புதன்கிழமை, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும் வாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பொன்னான நாளில் இந்த விஷயத்தை உங்க காதல் நான் சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணிடவே கூடாது, சரியா? ஸோ ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல உங்களுடைய அந்த டிராவும் நடக்கும். இதுல கலந்துகிட்டு அடுத்த வெற்றியாளரா நீங்க ஆகலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க, இல்ல ரெண்டு. என்னன்னா, அதுல முதல்ல தி UAE Lottery.ae வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட டிக்கெட் வாங்கிட்டு, ரெண்டாவது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னு, ஹோப்ஃபுல்லா பாசிட்டிவா ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அமையறதுக்கான நேரம் இது அப்படிங்கிறத அந்த ஹோப்போட நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு வெயிட் பண்ணுவீங்களாம், சரியா? ஸோ கெட் யூர் டிக்கெட்ஸ் ரைட் நவ் ஃப்ரம் தி UAE Lottery.ae. திஸ் இஸ் ப்ராட் யூ பை த கேம் எல்சி, லைசன்ஸ்ட் பை தி GCGRA ஃபார் 18 அண்ட் அபவ் ஒன்லி. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
3: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவின் பெற இன்றே zoho.com வருக, அல்லது 800 Zoho அழைக்கவும்.
4: கிச்சன்ல யாரு?
5: மா ரிலாக்ஸ், நான் தான்.
4: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
5: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டிகிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
4: ரொம்ப அடல்ச்சிங்கா இருக்கே.
5: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ்மா.
4: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
5: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல.
6: ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டிகிரெயின், நோ சோடா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரிடியன்ஸ்.
7: ஒரே இடத்துல இன்னைக்கு
8: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
9: கேரண்டி 25 million திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
8: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 million திரம்ஸ்
9: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
8: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
9: பிக் டிக்கெட்.ஏல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
10: This is an 18+ game. Play responsibly.
11: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
14: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனச காணோம்?
15: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
16: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
17: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகத்தில் இருந்து கோடை விடுமுறையில் பயணம் செய்பவர்கள் கடைசி நேரத்தில் விமான டிக்கெட் பதிவு செய்வது அவர்களுடைய செலவை கணிசமாக உயர்த்தலாம் என்றும், பயண முகவர்கள் அதிகரித்து வரும் தேவையால் டிக்கெட் விலை மேலும் உயரக்கூடும் என எச்சரிக்கின்றனர். முன்கூட்டியே திட்டமிட்டு பதிவு செய்வது பணத்தையும் நேரத்தையும் சேமிக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஷார்ஜா நிர்வாக சபை குரான் மற்றும் சுன்னா கல்வி நிறுவனத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான புதிய ஊதிய மற்றும் பணி விதி அமைப்பை அங்கீகரித்துள்ளது. இது திறமையான ஆசிரியர்களை ஈர்த்து கல்வி தரத்தையும் நிர்வாக செயல்திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: சென்னையில் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியுற்றனர். மின்வாரிய அலுவலகங்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மடிப்பாக்கம், மேடவாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடையாலும் கோடை புழுக்கத்தாலும் பொதுமக்கள் கடும் அவதியுற்றனர். தமிழக மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களில் 15,000 பேரை உடனடியாக பணியில் அமர்த்த அமைச்சர் நிர்மல்குமார் நடவடிக்கை. இதில் 15 வருடங்களாக பதவி உயர்வுக்காக காத்திருந்த 300 பேருக்கு தாவேகா ஆட்சியில் உடனடியாக வழங்கப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: அந்தமான் தீவுகளில் கிழக்கு கடற்கரையில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தோண்டப்பட்ட 3 கிணறுகளில் 2 கிணற்றில் எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த எரிவாயு கிணற்றில் இருந்து 30 முதல் 40 ஆண்டுகள் வரை தடையின்றி தொடர்ந்து எரிபொருளை எடுக்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது. 1900 மீட்டருக்கு அதிகமான ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட சோதனைகள் தொடர்ச்சியான எரிப்பு மூலம் இயற்கை எரிவாயுவின் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எரிவாயுவின் தன்மையை மதிப்பிடுவதற்காக ஆயில் இந்தியா நிறுவனம் மாதிரிகளை சேகரித்து வருகிறது.
1: இலங்கை செய்திகள்.
2: ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் எக்காரணம் கொண்டும் நிறுத்தப்பட மாட்டாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிஸ்ஸ உறுதிபட தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எவரேனும் நடந்து கொண்டாலோ அல்லது கருத்துக்களை வெளியிட்டாலோ அது குறித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றமே உரிய தீர்மானத்தை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. 89.4
3: Tamil 89.4 Star of the Month. Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:10 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அண்ட் எஸ்பி பிச்சாரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு ஐயோ நெஞ்ச அலையுதடி பாட்டு ஆடுகளம். ஆடுகளம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆல்பம், அட்டகாசமான ஒரு திரைப்படம், நேஷனல் அவார்ட்ஸ் குச்ச திரைப்படம் இல்லையா? ஸோ இட் வாஸ் அ கல்ட் ஃபில்ம் அண்ட் அந்த படத்துல இருந்து இந்த பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. அடுத்ததான் வந்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இயக்குனர் எம் எம் பாரதி ராஜா அவர்களுடைய அழகழகான திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல பாடல்கள்லாம் தான் வந்து நம்ம கேட்க போறோம் இன்னைக்கு நாள் முழுக்க. அண்ட் ஒரு பக்கம் நம்ம சோஷியல் மீடியாலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலே வந்து அவருக்கு திரைப்பிரபலங்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்துறது, அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் அண்ட் ஒரு ஒருத்தர் வாழ்க்கையில வந்து எவ்வளவு மாற்றங்களை வந்து நிகழ்த்தியிருக்காரு இல்லையா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். ஏன்னா நம்ம ஒருத்தர் இந்த உலகத்துல பிறக்கிறோம், நம்ம யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யாம நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நல்லவங்களா வருது, நம்மளோட லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திரும்பி போகிறது அப்படிங்கிறது ஒரு ரகம். ஆனா இன்னொன்னு, ஒருத்தர் பிறந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லாக வளர்ந்து அவர் வளர்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பேரை வந்து வாழ்க்கையில் வளர்த்தி விடுறது, உயர்த்தி விடுறது. இது வந்து ஒரு ஒரு மரம் வந்து கிளைகள் அப்படியே விரிக்கிற மாதிரி இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மா மனிதர் தான் வந்து இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இல்லையா? ஸோ அத்தனை பேருக்கு வந்துட்டு லைஃப் கொடுத்துருக்காரு சினிமாவில். ஒரு ஒருத்தரும் வந்து அதை தான் ஃபீல் பண்ணுறாங்க, எங்கேயோ இருந்த எனக்கு ஒரு அடையாளத்தை வந்து எடுத்து கொடுத்தவர் நம்ம இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தான். அவருடைய இழப்பு வந்து அதனால தான் வந்து இட் ஃபீல்ஸ் a lot like a personal loss அப்படின்ட்டு. நிச்சயமா ஸோ அவரோட கனெக்டடாக இருக்கிறவங்க, அவரோட வந்து உன்னா பணியாற்றினவங்க, அவரால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு ஃபீலிங் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து இட் ரியலி ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல் லாஸ் இல்லையா? காரணம் அவருடைய படங்கள் மூலமாக எத்தனையோ உணர்ச்சிகள் வந்து நம்ம உணர்ந்திருக்கோம் இல்லை? அண்ட் நிறையா வந்து நம்ம மறந்து போன சில விஷயங்கள் எல்லாமும் வந்து நினைவுபடுத்தியிருக்காரு. முதல் மரியாதை திரைப்படம் வந்து எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி இன்டென்ஸான இமோஷன்ஸை கன்வே பண்ணுறதாகட்டும், இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமான த்ரில்லர் எல்லாம் வந்து கொடுக்கறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவர் எக்ஸல் பண்ணியிருக்காரு. அத்தனை வந்து அவர் படைப்புகளை விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ ஃபிலிம் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவருடைய கலெக்ஷன் ஆஃப் படங்கள், அவருடைய டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தாலே எத்தனையோ நாலேஜ் வந்து கெயின் பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் அது வந்து ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு பொக்கிஷத்தை தான் விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா? இனி வரக்கூடிய எத்தனையோ ஜெனரேஷன்ஸ்க்கு அவருடைய படைப்புகள்லேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய நிறைய நிறைய இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதர் திரு பாரதிராஜா அவர்கள் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அவருடைய லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து ஆனா அவர் மீள முடியாத ஒரு சோகத்துல அவர் ஆழ்ந்திருந்தாரு. அதுக்கப்புறமாவே அவருடைய உடல்நிலை வந்து படிப்படியா கீழே போயிட்டு இருந்ததை வந்து நம்ம பார்த்தோம். பட் அவருடைய சோல் வந்து ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் ஹிஸ் சோல் டு ரெஸ்ட் இன் பீஸ். அதனால அவருடைய ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். அவருடைய படத்துல இருந்து கருத்தம்மா படத்துல இருந்து தென்மேற்கு பருவ காற்று பாட்டு, அதுக்கப்புறம் தாஜ்மஹல் படத்துல இருந்து சொட்டு சொட்டு நினைது தாஜ்மஹல், இந்த ரெண்டு பாட்டும் தான் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் இந்த ரெண்டு பாட்டும் கேட்கறதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐனுடைய பயன்பாடு வந்து நிறைய நம்ம எல்லா துறைகளிலையும் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து நம்ம துபாயில் டக்கு டக்கு டக்குன்னு ஏஐயை ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இப்போ நம்ம பார்த்தோம்னா துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னா இந்த டிரைவிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட இன்டெலிஜென்ட் மானிட்டரிங் சிஸ்டம் IMS சொல்லக்கூடிய இந்த ஒரு சிஸ்டம் பற்றின இன்ட்ரடக்ஷன் வழங்குறதுக்காக இந்த ஒரு ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டம் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ட்ரெயினிஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம வந்து டிரைவிங் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து ட்ரெயினி, நமக்கு கற்றுக் கொடுக்குறவங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிஹேவியரை வந்து பார்த்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு கேமரா பேஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ட்ராக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக இது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன பண்ண முடியும், இந்த டூலை வச்சு என்ன ட்ராக் பண்ணுவாங்க, என்ன அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு டிரைவிங் ஸ்கூல்லையும் வந்து ட்ரெயினிஸ்க்கு அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வழங்கக்கூடிய ட்ரெயினிங் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து மானிட்டர் பண்ணி அதை என்ஹென்ஸ் பண்ணுறதுக்காக அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருத்துறதுக்காக, அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரண்டான சர்வீஸ் இருக்கணும், எங்கேயுமே வந்து எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, அண்ட் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக அவங்க பார்க்கறது வந்து சேஃப்டி. ஸோ இந்த துபாய் டிரைவர் ட்ரைனிங் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த சேஃப்டியும் வந்து நமக்கு பார்த்து கண்காணிக்கிறதுக்கு இந்த ஒரு புது சிஸ்டம் உதவும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால இந்த ஒரு ஒர்க் ஷாப்பை நம்ம துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி இங்கே இருக்கக்கூடிய டிரைவிங் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு வழங்கியிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: இனிய தமிழ் மக்களே,
3: மண்ணின் மனத்தையும்
2: மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: தங்கத்தோட விலை வந்து சர சர சரன்னு கம்மியாயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. மோர் தென் 10 திரம்ஸ் வந்து போகியிருக்கு, போயிருக்கு, கீழே போயிருக்கு. அண்ட் கடந்த ஒரு மாதத்துல இல்லாத அளவுக்கு மிக மிக மிக பெரிய ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு தங்கத்தினுடைய விலை. அண்ட் 24 கேரட் தங்கம் நம்ம பார்த்தோம்னா இப்போ 503 திரம்ஸ் 50 பில்ஸா இருக்கு. 600 எல்லாத்தையும் தாண்டி அசுர வேகத்துல போயிட்டு இருந்தது, இப்போ அப்படியே வந்து கீழே விழுந்திருக்கு. 503 திரம்ஸ்ங்கிறது இன்னும் கீழே போகலாம்ங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த நேரத்துல வந்து எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்கிறது இதுதான். இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ஆயில் பிரைசஸ் ஹையராக இருக்கிறது பார்க்க முடியுது, டாலருடைய ஸ்ட்ரெங்க்த்தும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான அட்டாக்ஸ் இன்னைக்கு காலையில கூட வந்து நடந்திருக்கு அட்டாக்ஸ். அண்ட் ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய அந்த ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தினதுக்கு அப்புறமா அதுவும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான அட்டாக்ஸ் அண்ட் இவங்க அவங்க மேலே அடிக்கிறது அண்ட் ரிட்டாலிட்டரி அட்டாக்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இதன் காரணமாக தங்கத்தினுடைய விலை வந்து அப்படி தள்ளாடிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அண்ட் ரைட் நவ் வந்து நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் கான் டவுன் சோ லோ, 466 திரம்ஸ் தான் ஒரு கிராம் ஆஃப் 22 கேரட் தங்கம். அதனால வந்து இங்கே ஜுவல்லர்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா தங்கத்தினுடைய விலை இந்த ஃபால் காரணமாக தங்கத்துக்கான டிமாண்ட் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இந்த பிரைஸ் ட்ராப் வந்து யூஏ ரெசிடென்ஸ் எல்லாரும் க்ளோஸாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதை விட வந்து ஒரு அல்வா மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வராது. காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாலையும் வந்து இந்த கஸ்டம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போகுது. அண்ட் சம்மருக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த நேரத்தில் இங்கிருந்து நகையெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு இதை விட ஒரு லிட்ரல் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குமா அப்படின்னா டவுட்ஃபுல் தான் இல்லையா. ஏன்னா இப்போ டிராவல் சீசன் வருது, வெட்டிங் சீசன் வருது. அண்ட் மே 12th பீக்கு அப்புறமா இப்போ June 10th வந்து ட்ராப் டவுன் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 63.75 திரம்ஸ் வந்து கம்மியாகியிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 1 கிராமுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்கு. அண்ட் இந்த டிக்ளைன் வந்து இப்போது என்ன ஒரு அட்வான்டேஜை கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த ஒரு குட் சைட் ஆஃப் இதுன்னு பார்த்தா ஆஸ் கன்சியூமர்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தங்கத்தினுடைய விலை உயர்வின் காரணமாக 18 கேரட் கோல்டே பேசாமல் வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் கூட வந்து ஒரு ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண என்னோட கோல் எல்லாமே வந்து 18 கேரட்டாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த டிக்ளைனின் காரணமாக நம்ம என்ன விலைக்கு 18 கேரட் கோல்டு கொடுத்து வாங்கணுமோ அதை விட கம்மியாக இப்போ வந்து 22 கேரட் கோல்டே கிடைக்குதுங்கிறதுனால ப்ரிஃபர்ட் கேட்டகரி ஆஃப் யூனோ கோல்டு அப்படின்னா இப்போ 22 கேரட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் வாங்க முடியுது. ஸோ தங்கத்தினுடைய விலை வந்து ஆட்டோமேட்டிக்கலி பர் கிராம் கம்மியாகும்பொழுது அதையொட்டி வரக்கூடிய மேக்கிங் சார்ஜஸ் ஆகட்டும், அதையொட்டி நம்ம பே பண்ணக்கூடிய மற்ற சார்ஜஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து மே 12th அந்த பீக்கை கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ கம்மியாகிருக்கு. அதனால நிறையா மக்கள் வந்து இப்போ தங்கம் வாங்குறதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதனால பாருங்கள், கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கையில் பணம் எல்லாம் இருந்து உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
1: Business update. Brought to you by Zoho.com. Zoho recruit irukumbodhu candidate recruitment pathi oru kavalaiyum illa. Call 800 Zoho or visit zoho.com/recruit. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: வெதர் இன்னைக்கு 47 டிகிரி செல்சியஸை தொடும் அதிகபட்சமாக உச்சபட்ச வெப்பநிலை வந்து இன்னைக்கு 47 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதான் நம்ம வானிலை ஆய்வு மையம் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதோடு சேர்த்து காத்து வீசும்பொழுது கூடவே புழுதி காத்தாக இருக்கும். அண்ட் இந்த வார இறுதியில் வந்து காற்று நீரப்பதம் அதிகரிக்க போகுதுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதனால ஃபாக் ஆர் மிஸ்ட் ஃபார்மேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. அதனால இதுதான் இன்னைக்கான அண்ட் இந்த வீக்கெண்டுக்கான வெதர் அப்டேட்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam
2: JM brand AC da
3: JM brand AC da
4: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982
5: you are with Kirtana on Mercil morning golden song of the hour
6: golden song of the hour
7: brought to you by Joyalukas enjoy flat 40% off on making charges for gold diamond polki and precious jewelry offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
2: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie on a Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
9: Traffic update.
8: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV-ku upgrade aagunga.
10: 311-ல நம்ம ஓஜி ஸ்பாட் நேஷனல் பெயின்ஸ் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகியிருக்கு. இந்த இடத்துல தான் வந்து நிறைய கிராஷஸ் நடக்கிறது நம்ம பார்ப்போம். அங்கே இப்போ ரைட்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கிற காரணத்தினால ஒன்றும் இல்லை. கிராஷ் இருக்கிறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி தான், அப்படி டார்க் ரெட்டாக எனக்கு காமிச்சது மேப்பில். கிராஷ் வந்ததுக்கப்புறமாவும் அப்படி தான் இருக்குது. என்ன டைம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகும் அந்த இடத்த கடந்து வரத்துக்கு. ஸோ அந்த வழியில் வந்துட்டுருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிலேஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அங்கே கிராஷ் வந்து கிளியர் ஆகிற வரைக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம பார்த்தோம்னா S117 செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் ஷார்ஜாவில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அங்கே அந்த ஸ்ட்ரீட் ஆகட்டும், அந்த ஸ்ட்ரீட்டுக்கு மேலே இருக்கிற பட்டர்ஃப்ளை ஆகட்டும், எல்லா இடங்களையுமே வந்து நமக்கு டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. கன்ஜெஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரூட்ஸ்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்கன்னா தாராளமாக டிலேஸ் எதிர்பார்க்கலாம். பொறுமை இழக்காமல் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு வாங்க.
9: டிராஃபிக் அப்டேட்
8: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.

0: 10:48 ஆக போகுது. இன்னும் 10 செகண்ட்ல மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தினா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சில படங்கள்லாம் வந்து நம்ம அச்சோ மிஸ் பண்ணிட்டோமே பாக்கிறதுக்கு தியேட்டர்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுவும் வந்து பயங்கரமா ஒரு படத்துக்கு வந்து ஹைப் கிரியேட் ஆகி அந்த படத்தை பார்த்தவங்கலாம் ஆஹோ ஓஹோ அப்படின்லாம் சொல்லும்போது, இன்னும் நீ அந்த படத்தை பார்க்கலையான்னா ஒரு ஃபோமோ ஒன்று வரும் பாருங்க, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவோமே ஃபோமோ. ஸோ அந்த மாதிரி இல்லை, இப்போ பேட்ரியாட் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. மிக பிரம்மாண்டமான படம் அது இல்லையா? ஏன்னா அதுல இருக்கிற ஸ்டார் காஸ்ட் அந்த மாதிரி, ஒரு பக்கம் லாலேட்டன், இன்னொரு பக்கம் மம்முகா, அதுக்கப்புறம் வந்து நம்ம குஞ்சா கோபோபன், ஃபஹத் ஃபாசில்னு சொல்லி அத்தனை யூனோ லெஜெண்டரி ஸ்டார்ஸும் அந்த படத்தில் வந்து ஒன்னா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோன்ட் வரி, இருக்கவே இருக்கு ஒரு வரப்பிரசாதம். Z5 இப்போ ரைட்னா வந்து பேட்ரியாட் மூவி ஸ்க்ரீனிங் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கு. அதனால உங்கள் வீட்டில் வந்து ஜஸ்ட் ஹோம் தியேட்டர் செட்டப் எல்லாம் வச்சு நல்ல ஸ்பீக்கர்லாம் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே இந்த படத்தை பாருங்க வீக்கெண்ட். சரியா? ஸோ தியேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ரைட்னா உங்களுக்காக Z5 பேட்ரியாட் திரைப்படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் Z5 உடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இட் இஸ் ஜஸ்ட் 129.99 திரம்ஸ் பர் இயர்ல அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபெஸ்டிவ் ஆஃபரா வந்து ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 திரம்ஸ் பர் இயருக்கும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து மாசம் மாசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மந்த்லி பேக்கும் அவைலபிளா இருக்கு 29.99 திரம்ஸ்ல. சரியா? அண்ட் முதல் 3 மாதங்களுக்கு 19.99 திரம்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச தமிழ் படம், ஹிந்தி படம், மலையாள படம், தெலுங்கு படம்னு எல்லா லாங்குவேஜோடைய பெஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் மூவிஸ் Z5 இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே Z5 டவுன்லோட் பண்ணுங்க, இன்னைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு பேக்ஸ் வழங்குறாங்க. ஸோ அன்லிமிட்டெட் என்ஜாய்மெண்ட் உங்களுடைய கைகளிலேயே இருக்க போது. இப்போ பாருங்க அடுத்து வீக்கெண்ட் எல்லாம் வேற வருது, 3 நாள் ஹாலிடேஸ் எல்லாம் வருது. வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணலாம்னா வீட்டில் வந்து நல்லா சில்லுன்னு ஏசியெல்லாம் போட்டுட்டு பிடிச்ச ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு Z5 கனெக்ட் பண்ணுமா, டிவியில் படத்தை பார்த்தோமா, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுவான் இருக்கலாம். சரியா? நானும் அப்படியே கிளம்ப போறேன். 10:50 ஆக போகுது, இன்னும் ஒரு 10-20 செகண்ட்ல கிளம்புறதுக்கு முன்னாடி வழக்கம் போல உங்களுக்காக நல்ல ஒரு பாட்டு மனசு தொட்டமேட்டில் ப்ளே பண்ணிட்டு தான் கிளம்ப போறேன். 800-8940 இப்பவே கால் பண்ணி என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க, நல்ல பாட்டா கேளுங்க. ஹலோ ஹலோ,
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேணு பேசுறேங்க.
0: வேணு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அப்படிதாங்க
0: இருக்கும் துபாயில டிராபிக் இல்ல.
1: ரெண்டு நாள் தாங்க நான் துபாய்க்கு வருவேன், ஒரு நாள் ஃபேமிலியோட அவுட்டிங் தான் வருவேன், கடைசியா ஈதுக்கு வந்த ஒரு நாள்.
0: அப்படிங்களா?
1: நான் துபாய் வரவே விரும்புறது வீட்டுக்கு போகும்போது இந்த சிட்டில இருந்து அந்த அவுட்ஸ்கட்ல இருந்து வெளியே ஏறிட்டேன்னா ஒரு 70-70 கிலோமீட்டருக்கு பிரேக்ல காலே வைக்க வேண்டிய அவசியம் வராது.
0: அவசியம் வராது. ஆனா பாருங்க இப்ப பிரேக் பிடிச்சு பிடிச்சு கால் நரம்பு எல்லாம் வலி எடுக்குமே. என்ன பாட்டு வேணும் வேலு?
1: இன்னைக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு படத்துல அந்த பொய் சொல்ல இந்த மனசுக்குன்னு ஒரு சாங் இருக்கு.
0: ஆமா, யா யா, ஷூர் ப்ளே பண்ணலாமே, கண்டிப்பா ப்ளே பண்றேன். சரியா? மறக்காம 89.4 தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லா எல்லாத்திலையும் எங்களோட கனெக்டடா இருங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், டிக்டாக்னு என்னெல்லாம் இருக்கோ, யூடியூப், எல்லா இடங்களிலும் எங்களுடன் இணைந்திருங்கள். அத்தோட கார்ல மட்டும் இல்லாம கார் அணைச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணும்பொழுதும் சரி, வெக்கேஷனுக்கு போகும்பொழுதும் சரி, இல்ல ஊர்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம தமிழ் பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா சொல்லி அவங்களை கேட்க சொல்லுங்க. ஏன்னா நம்மளுடைய ஆப் வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணி ஆப் வழியாகவும் எங்களோட கனெக்டடா இருப்பீங்களா. சரியா, மது தயாரா இருக்காரு, மசாலா கேஃபேக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டு நேற்றுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, அவரோட வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்து நாளைக்கு காலையில 7 மணிக்கு திருப்பியும் மெர்சல் மார்னிங்ல உங்ககிட்ட வந்து பேசுவேன். சரியா, ஸோ நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க. பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர்

0: ஓய்வூதியம் ஆசிரியர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான புதிய ஊதிய மற்றும் பணி விதி அமைப்பை அங்கீகரித்துள்ளது. இது திறமையான ஆசிரியர்களை ஈர்த்து கல்வி தரத்தையும் நிர்வாக செயல்திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
0: சென்னையில் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியுற்றனர். மின்வாரிய அலுவலகங்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மடிப்பாக்கம், மேடவாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடையாலும் கோடை புழுக்கத்தாலும் பொதுமக்கள் கடும் அவதியுற்றனர். தமிழக மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களில் 15,000 பேரை உடனடியாக பணியில் அமர்த்த அமைச்சர் நிர்மல்குமார் நடவடிக்கை. இதில் 15 வருடங்களாக பதவி உயர்வுக்காக காத்திருந்த 300 பேருக்கு தாவேகா ஆட்சியில் உடனடியாக வழங்கப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: தீவுகளில் கிழக்கு கடற்கரையில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தோண்டப்பட்ட 3 கிணறுகளில் 2 கிணற்றில் எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த எரிவாயு கிணற்றில் இருந்து 30 முதல் 40 ஆண்டுகள் வரை தடையின்றி தொடர்ந்து எரிபொருளை எடுக்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது. 1900 மீட்டருக்கு அதிகமான ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட சோதனைகள் தொடர்ச்சியான எரிப்பு மூலம் இயற்கை எரிவாயுவின் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எரிவாயுவின் தன்மையை மதிப்பிடுவதற்காக ஆயில் இந்தியா நிறுவனம் மாதிரிகளை சேகரித்து வருகிறது.
1: இலங்கை செய்திகள்.
0: ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் எக்காரணம் கொண்டும் நிறுத்தப்பட மாட்டாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிஸ்ஸ உறுதிபட தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எவரேனும் நடந்து கொண்டாலோ அல்லது கருத்துக்களை வெளியிட்டாலோ அது குறித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றமே உரிய தீர்மானத்தை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஃபீஃபா வேர்ல்ட் கப் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். ஸோ ஒரு பக்கம் பயங்கர பரபரப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் லாஸ்ட் டைம் கத்தாரில் நடந்த வேர்ல்டு கப் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஒரு மாதிரி ஒரு டைமிங்கும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சுல.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: UAE-ல இருந்தே பல்வேறு பேர் ஃபீஃபா வேர்ல்டு கப் பார்க்கறதுக்காக யூஎஸ்ஏக்கு பல மந்த்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் பிளானிங்கோட கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு ஆள் ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட 20,000-30,000 ஈஸியாக செலவு பண்ணுறாங்களாம். நான் சொல்கிறது இந்தியன் ருபீஸ் கிடையாது, ஏஇடி. ஸோ கிட்டத்தட்ட மினிமம் 12-15,000 செலவு பண்ணாதான் பேசிக்காக போயிட்டு ஒரு மேட்சே பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக டிக்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் வந்து மக்கள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி லாஸ்ட் இயர் கத்தார் வேர்ல்டு கப் லாஸ்ட் டைம் கத்தார் வேர்ல்டு கப் நடக்கும்போது டிக்கெட் ப்ரைஸ் வாஸ் ஓகே, ஆக்சுவலாக அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. நானுமே பார்த்தேன் ஜெர்மனி வர்சஸ் ஸ்பெயின் நினைக்கிறேன், ஏதோ ஒரு மேட்ச்க்கு எனக்கு டிக்கெட் கிடச்சிது, பட் நான் புக் பண்ணல. ஏன்னா அப்போ வந்து நான் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன், அதனால் என்னால் போக முடியல. 2022 நான் வந்த புதுசு வேறு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ட்ராவல் ஒரு பக்கம் அப்படியே ஒரு 17-18 மணி நேரம் ஃப்ளைட்டில் போகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதால பல பேர் வந்து வீட்டிலே பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் வீட்டில் பார்க்குறதுமே இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் யூஏயில். ஏன்னா மேட்சஸ் பாருங்கள், காலையில் 5 மணி, 3 மணி இப்படிலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம், நம்ம வந்து ஸ்கோர் தான் பார்க்க முடியும் மேக்ஸிமம். அதனால் நானே நேற்று நடந்த மேட்சஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் சம்மரி தான் சொல்ல முடியும். எனிவேஸ், அஃபிஷியலி ஃபிஃபா வேர்ல்ட் கப் இஸ் கிக்கிங் ஆஃப் டுமாரோ. நாளைக்கு ஈவினிங் 11 மணிக்கு மெக்சிகோக்கும் சவுத் ஆஃப்ரிக்காக்கும் முதல் மேட்ச் வந்து நடக்கிறது. அதை நீங்கள் யூஏயில் பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்து ரசிக்கலாம். அது என்னங்கிற ஒரு ரிமைண்டரை கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வந்து கொடுக்குறேன், அது என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சோ இன்று காலை வந்து நம்ம எல்லாரையும் விட்டு தவறிட்டாங்க. பட் என்னதான் படைப்பாளி தவறினாலும் படைப்புகள் என்றைக்குமே வந்திருக்கும். யூ வில் பி மிஸ்ட் சார் அஃப்கோர்ஸ், பட் உங்கள் படைப்புகள் என்றைக்குமே உங்களை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய திரைப்படங்கள்லேருந்து இரண்டு பாட்டு அடுத்தடுத்து கேட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது மசாலா கஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன், ஸ்டே டியூன்ட்.
2: என் இனிய தமிழ் மக்களே,
3: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
4: பேக் டு பேக்
5: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

நாணயங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: இப்பவே நான் பாட்டு கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி தற்போது வானிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
1: வெதர் அப்டேட் brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: okay, இப்ப டெம்பரேச்சர் வந்து 37 degrees ஆ இருக்கு UAE ல. சோ ஃபீல்ஸ் லைக் நேத்தை விட கொஞ்சம் கம்மி, 39 டிகிரிஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மதியம் போக போக 40 மாதிரி ஃபீல் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். ஹியூமிடிட்டி வந்து 37% இருக்கு. விசிபிலிட்டி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். அதனால வந்து எந்த விதமான விசிபிலிட்டி ப்ரெஷர் நமக்கு கிடையாது. நோ டஸ்ட் ஸ்டார்ம் ஆர் சாண்ட் ஸ்டார்ம் ரிப்போர்ட்டட். அண்ட் ஏர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏர் குவாலிட்டி இஸ் மாடரேட். ஸோ வரி பண்ணிக்கிற அளவுக்கு இல்லை. அண்ட் இனிக்கான சன்செட் 7:08 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட யார் பேசுகிறாங்க, என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்டுரும். வணக்கம், இறங்கி பேசுறீங்க.
2: ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க?
0: குட் மார்னிங், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: தாஜ்மஹால்
0: இருந்து போடவா? ஸோ தாஜ்மஹால்லேருந்து நான் வந்து கண்டிப்பாக பாட்டு போடுறேன். ஸோ இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதான், அந்த படைப்புங்கிறது சில பேருக்கெல்லாம் நேச்சுரலாகவே வரும். அதாவது சில பேர்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு படைப்பை வந்து தருவாங்க. ஆனால் இயக்குனர் இமயம் பொறுத்த வரைக்கும் அவர் எஃபோர்ட் போடலன்னு நான் சொல்ல வரல. அவர் மாதிரி எஃபோர்ட் போடுறதுக்கு ஆளே கிடையாது. பட் இருந்தாலும் அந்த படைப்பு, அந்த கலையெல்லாம் சில பேர்லாம் எழுதி வச்சுருப்பாங்களே, இவங்க பிறந்தது இதுக்கு தான்ப்பா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து பாரதிராஜா அவர்கள். ஸோ அவரோட படிப்பு என்னைக்கு நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஒரு ஜென்சியாக இருக்கீங்க, பாரதிராஜா அவர்கள் படம்லாம் பெருசாக நான் பார்த்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னிலேருந்து பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நான் பார்க்காம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு ஒரு நாளாக யோசிப்பீங்க. ட்ரஸ்ட் மீ. ஓகேவா? நிறைய பாட்டு இருக்குது, சூப்பர் சூப்பர் பாட்டு தாஜ்மஹால்லேருந்து. அதில் ஒரு பாட்டு தான் இப்போ நான் போட போகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: தமிழ போம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: நைன்டி ஒன்னு போடு.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
3: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவின். பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பில் 12 மணிக்கு மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபீஃபா வேர்ல்டு கப் 2026. ஸோ இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு வழக்கமாக சொல்லுவாங்கல்ல, உள்ளதிலேயே கஷ்டமான குரூப் எது, மினிமம் 4-3 டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம்ஸாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் எந்த குரூப்லாம் வந்து குரூப் ஆஃப் டெத்தாக இருக்கு அப்படிங்கிற ஒரு சம்மரியுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பை இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணுங்க. உலகம் முழுக்க எங்கிருந்தாலும் நீங்கள் தமிழ் எஃப்எம்இல் நிகழ்ச்சிகளையும் பாடல்களையும் கேட்டு மகிழலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம்லாம் இருந்த அளவுக்கு டெட்லியாக இல்லை. குரூப் ஏ மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் கொரியா, செக்கியா, ஓகே, கனடா, பாஸ்னியா, கத்தார், சுவிட்சர்லாந்து, பிரேசில், மொராக்கோ, ஹைதி, ஸ்காட்லாந்து, யூஎஸ்ஏ, பராகுவே, ஆஸ்திரேலியா, துருக்கியே, ஜெர்மனி, குராசாவ், ஐவரி கோஸ்ட், எக்வடார், நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான், ஸ்வீடன், துனிஷியா, பெல்ஜியம், ஈஜிப்த், இரான், நியூசிலாந்து, ஸ்பெயின், கபோவர்டே, சவுதி அரேபியா, உருகுவே, மேபி நோ நாட் இவன் திஸ் குரூப். குரூப் ஐ பிரான்ஸ், செனகல், இராக், நார்வே. குரூப் ஜே அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா, ஜார்டன் அண்ட் போர்ச்சுகல், டிஆர் காங்கோ, உஸ்பெகிஸ்தான், கொலம்பியா, இங்கிலாந்து, குரோஷியா, கானா, பனமா. எந்த குரூப்புமே என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், குரூப் எல் வேணால் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கிலாந்து, குரோஷியா, கானா, பனமா, இதில் ஏதாவது ஒரு அப்செட் சடனாக நடந்துருச்சு, இங்கிலாந்து வந்து கானா கிட்டே பனமா கிட்டே தோத்துட்டாங்க அப்படின்னா திஸ் குரூப் வில் டர்ன் இன்டு group of death. So, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பட் எனிவேஸ், வாட் எவர் செட் அண்ட் டன், இந்த வருஷம் போர்ச்சுகல் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மெஸ்ஸிக்கு ஒரு வேர்ல்டு கப் கிடைச்சிருச்சு, கிறிஸ்டியானோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இட்ஸ் கமிங் ஹோம்னு இங்கிலாந்து ஃபேன்ஸ் வழக்கம் போல அவங்க வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஃபுட்பால் இஸ் கமிங் ஹோம் அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க ஹோமாக எடுத்துக்கிறாங்கல்ல. ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாமே இதான் ஹோமு, மற்றவங்களாம் சும்மா வாடகைக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, ஐடன்னோ. இந்த வாட்டி என்னோட ஆசை என்ன அப்படின்னா, நான் வந்து இட்டலி ஃபேன் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும். ஸோ இட்டலி தொடர்ந்து 3 வேர்ல்டு கப்பை குவாலிஃபை ஆகலை, அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த வேர்ல்டு கப்பில் என்னோடய சப்போர்ட் வந்து யாருக்குமே பர்டிகுலராக கிடையாது. ஆனால் சின்ன சின்ன டீம்ஸ் ஏதாவது ஜெயிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அன்சங் ஹீரோஸ், இந்த மொராக்கோ ஜெயிக்கணும் எனக்கு, மொராக்கோ, பாஸ்னியா, குரோவேஷியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம்ஸ் வந்து ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஸோ இனிவேஸ், 12 மணிக்கு மேலே உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் லார்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts authorized dealers of Toyota Lexus Nissan Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பூஜ்ய அரசாங்க அதிகாரத்துவ திட்டத்தின் கீழ் அமைச்சகம் சமீபத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அது 13 வகையான பணி அனுமதிகளை வழங்குகிறது. அவை தனியார் பயிற்சி பணி, அமீரகத்திற்கு வெளியே இருந்து ஆட்சேர்ப்பு, இடமாற்ற பணி, குடும்ப ஆதரவு குடியிருப்பு பணி, தற்காலிக பணி, சமய பணி, பகுதி நேர பணி, சிறார் பணி அனுமதி, மாணவர் பயிற்சி, வேலை வாய்ப்பு, அமீரக தேசிய மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், தேசிய பணி, கோல்டன் ரெசிடென்ஸ் ஹோல்டர் பணி, பயிற்சி பெறும் அமீரக தேசிய பணி, சுய தொழில் பணி என 13 விதமான பணி.

0: செய்திகள்
1: தெரிவிக்கின்றன.
0: வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து ஆலோசனை செய்வதற்கான நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். அந்த வகையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று காலை 8 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்துக்களின் புனித நாளான ஆடி அமாவாசை தினத்தை அரசு பொது விடுமுறை நாளாக பிரகடனப்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற குழு அறையில் நேற்று நடைபெற்ற புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி குறித்த கோரிக்கையை உரிய முறையில் பரிசீலித்து விரைவில் முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் since 1982.

0: இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம்ங்கறத கொஞ்ச நேரத்துல நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ண போறேன். அடுத்த 1.5 நேரத்துக்கு நம்ம அதான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, சோ வெதர் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி சில பல பேசிக் ஷெனாடிகன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருவோம். ஆல்சோ கோல்டுக்குள்ள லைட்டாக நம்ம போயிட்டு வந்துச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஒரு ட்ராப்பை இன்றைக்கி பார்க்க முடியுது. ஸோ கோல்டு ரேட் வந்து 24 கேரட்டே லெஸ் தேன் 500 திரஹம்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ 22 கேரட்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நல்லா குறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் வந்து எஸ் கோல்டு வாங்கிறதுக்கான சரியான நேரம்னு நான் ஒரு ஃபியூ டேஸாகவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்போ ஃபீஃபா வேர்ல்டு கப் கூறுவோம். ஃபீஃபா வேர்ல்டு கப் அண்ட் த யுஏஇ, மூணு சிட்டிஸில் மூணு ஓப்பனிங் செரிமனிஸ் யுஏஇயில் எப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். மெக்சிகோ சிட்டி ஸ்டேடியமில் ஜூன் 11 லோக்கல் டைம், ஜிஎஸ்டி படி அது 9 PM. ஸோ இந்த ஓப்பனிங் செரிமனி வந்து மெக்சிகோ அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்க்கு முன்னாடி ஒரு 90 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பல பேர் வந்து பாடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாமே வந்து பண்ணுவாங்க. கனடாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஓப்பனிங் செரிமனி வந்து June 12 1:30 PM அவங்க ஊர் டைம் படி நடக்கவிருக்கு. 9:30 PM ஜிஎஸ்டிக்கு இது ஆரம்பிக்கும். ஸோ இதுவுமே ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறதால ஆட்டோமேட்டிக்காக இது முடிஞ்ச உடனே நம்ம வந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிக்கலாம். கனடா அண்ட் பாஸ்னியா ஹெர்செகோவினாக்கு மேட்ச் இருக்கு. ஸோ ஃபைனல் ஓப்பனிங் செரிமனி, மூணாவது செரிமனி 3:30 AM ஜிஎஸ்டி யுஏ டைம் 3:30 AMக்கு தொடங்கும். இது வந்து யுஎஸ்ஏல நடக்கவிருக்க போகிற மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து கேட்டி பெரி, லீசா, நீட்டா இவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பராகுவே அண்ட் யுஎஸ்ஏ இந்த ரெண்டு டீம் வந்து மொதல் மேட்ச்சில் மோதுறாங்க யுஎஸ்ல நடக்க போகிற இந்த மொதல் மேட்ச்க்கு. ஸோ மூணு சிட்டிஸ், மூணு ஹோஸ்ட் நேஷன்ஸ், மூணு விதமான ஓப்பனிங் செரிமனிஸையும் நீங்கள் இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் நான் சொன்ன டைமில் பார்த்து ரசிக்கலாம் யுஏஇயில்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: fine, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, weather எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அபுதாபி, துபாய், ஷார்ஜா எப்படி பிரிஞ்சு இருக்கு, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு அப்புறமா டாபிக் உள்ள போலாம்.
2: weather update brought to you by Alras Auto AC Parts, the number 1 auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. visit alras.me.
0: okay, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நல்லா இருக்கு, வெதர்ல வா சூப்பரா இருக்கு அப்படி சொன்னா, அதுக்குள்ள வந்து 43.9 degrees feels like போட்டாங்க. சோ 38 இருந்துச்சு, இப்ப அப்படியே ஒரு 5 degrees increase ஆகி இந்த உச்சி வெயில தொட்ட உடனே இப்ப நீங்க வெள்ள போனீங்கன்னா you will feel like it's 43.9 degrees celsius மாதிரி இருக்கே அப்படி கரெக்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா actual temperature 39.3 degrees celsius தான் வந்து இருக்கு. சோ இன்னைக்கு 7:08 சன்செட் அப்படி நான் சொல்லியிருந்தேன். அதை தாண்டி ப்ரெசிபிடேஷன் இன்னைக்கு எதா இருக்கா, 0 mm, கிளவுட் கவர் 0%, யூவி இண்டெக்ஸ் தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது, 9.7 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எமிரேட்டை பொறுத்த வரைக்கும் ஹாட்டஸ்ட் எமிரேட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எமிரேட்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது, 39.2. அலைனை பொறுத்த வரைக்கும் அலைன் எமிரேட் இல்லை அப்படின்னாலும் அலைன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, டுவர்ட்ஸ் ஓமானுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எமிரேட், அது அபுதாபி எமிரேட் கீழே வரும். 39.2 டிகிரி செல்சியஸ் பட் ஃபீல்ஸ் லைக் 38.8 தான் அங்கே. இங்கே துபாயில் தான் ஃபீல்ஸ் லைக் 43.9. ஸோ ஃபுதேராவை பொறுத்த வரைக்கும் அதே 38 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ராசல் கேமாவை பொறுத்த வரைக்கும் 43 டிகிரி செல்சியஸ். ஸோ ராசல் கேமாவில் த டெம்பரேச்சர் இஸ் ஹையர். நிறைய பேர் சொல்லுவோம்ல ஜபல் ஜெய்ஸில் வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கும், அஃப்கோர்ஸ் அங்கே லோவாக இருக்கும், பட் ராசல் கேமா எமிரேட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியாவில் 43.1. ஸோ ஃபீல்ஸ் லைக் 44.7. ஸோ ஹாட்டஸ்ட் எமிரேட்டாக இன்றைக்கி பதிவாக போகிறது எனக்கு தெரிஞ்சு ராசல் கேமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும் 39.2 இருக்குது, அண்ட் துபாய் அபுதாபி நான் சொன்ன மாதிரி 39.3 அண்ட் 38.4 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ராசல் கேமா பீங் த ஹாட்டஸ்ட் எமிரேட், ஸோ அந்த பக்கம் நீங்கள் பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹைட்ரேட் அலாட் சரியா. இப்போ வந்து இயக்குன்றையுமே பாரதிராஜா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய படைப்புகள் என்றும் நம்முடன் இருக்கும். ஸோ அந்த வகையில் ரெண்டு பாட்டு கேட்டு வருவோம், தொடர்ந்து பேக் டு பேக்.
3: என் இனிய தமிழ் மக்களே,
4: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்கே லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586 81 5179.

0: ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்துல உங்களுக்குமே ஒரு அட்வான்டேஜ் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நாம ஒரு கேம் விளையாட போறோம், ஒரு மெமரி கேம். இந்த மெமரி கேம்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய வின் பண்ணலாம், அதாவது நகைகள்லாம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கான்டெஸ்ட் வந்து ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடக்குது இருக்கு. ஸோ நீங்கள் ஜாய் எலுகாஸ் வழங்கக்கூடிய இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஜாய் எலுகாஸ் இணைந்து நடத்தும் இந்த ஒரு கான்டெஸ்ட்டில் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தாராளமாக கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், நான் உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரேடியோவில் பேசுவோம், சரியா? இதுதான் வந்து ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகாலா, அந்த வார்த்தைக்கு போல வேறு வார்த்தை சொல்லிடுறேன் நான், ப்ரொசீஜர். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போவே 050-252-8940 உங்கள் பேர் எமிரேட் நேமை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? உங்கள் பேர் எமிரேட் நேமை சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் தாராளமாக பங்கு பெறலாம். ஓகே, யுவர் நேம் அண்ட் யுவர் எமிரேட் நேம், டூ நாட் ஃபர்கெட்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: ஃபைன். ஸோ மணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 12:30. இப்போ டிராஃபிக் வந்து அபுஷாகரா கிட்ட டுவர் ஷார்ஜா, மலிகா ஸ்ட்ரீட் ஆல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா சக்ரா ஷார்ஜா வர்சஸ் மால் அண்ட் அபுஷாகரா கிட்ட ஒரு கிராஷ் வேறு ரிப்போர்ட் இருக்குது இலவனில். இலவன்லேருந்து அப்படியே சர்வீஸ் ரோடு எடுத்தீங்கன்னா அங்கே கரெக்டாக ரிப்போர்ட் இருக்குது. அதாவது நீங்கள் S112 ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் ரோலா ஜுபைல் போகிறதுக்காக, சரியா? அங்கே அதே மாதிரி இன்னொரு கிராஷும் வந்து பார்த்தேன், இலவன் நோக்கி நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை எஸ் பாக்தாத் ஸ்ட்ரீட்டில், பாக்தாத் ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் கூட இருக்குது இலவனுக்கு பக்கத்தில். அண்ட் அல்ட்ரிகா பக்கத்துலேயே ஒரு கிராஷ் ஒன்று பார்த்தேன், ஆமாம் தேரா கூட, பட் அங்கே டிராஃபிக் பெருசாக இல்லை. ஸோ அல்ட்ரிகா ரோட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் மற்றபடி இங்கே துபாய்க்குள்ளேனா துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் கிட்ட ராசுல் கோட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அல்கேல் ரோட்டில் டுவர்ட்ஸ் அதே துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரம் ஜேவிசி அங்கே வந்து ஒரு கிராஷ் போட்டிருக்கு. ஜேவிசினா ரொம்ப தூரம் அது, அவ்வளோ தூரம் நம்ம போக தேவையில்லை, நல்ல மேலே கிட்டத்தட்ட பிஸ்னஸ் பேக் பேரலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் வந்து தற்போது நிலவரம். E3 வந்து டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, பார்த்து பொறுமையாக பத்திரமா வாங்க. ஓகே,
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
2: Master, சூடா ஒரு பாட்டு.
3: Incoming.
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
4: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
3: எஸ் ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர்ஸ் தான்.
4: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
3: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group. Terms and conditions apply.
5: Ari, Ari, Ari.
2: Hello. ஆரி இல்ல, புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ UAE-ல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4, பர்துபாய்.

0: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் ஆன் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, சோ 2025 ல மட்டும் எத்தனை பேர் வீடு வாங்கிருக்காங்க தெரியுமா?
1: பிசினஸ் அப்டேட், பிசினஸ் அப்டேட்
2: brought to you by zoho.com.
0: ஓகே, சோ 2025 ல கிட்டத்தட்ட 3200 ரெசிடென்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணதால் வீடு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டும் துபாய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமி அண்ட் டூரிசம் டிஇடியும் கொலாபரேஷனில் ஏற்படுத்தின இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர் ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் 5 பில்லியன் திரகம்ஸை தாண்டி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோம் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது துபாயில் கணிசமாக இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் இந்த ஒரு ஸ்கீம் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு.
1: Business update. Business update.
2: Brought to you by Zoho.com. Zoho recruit irukkumbodhu candidate recruitment patti oru kavalaiyum illa. Call 800 Zoho or visit zoho.com/recruit.
0: ஓகே, நீங்கள் வந்து 89.4 தமிழ் எஃப்எம் உடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வந்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் அப்ளிகேஷன் மூலமாக நாங்கள் பேசுவதையும் பாடல்களையும் இன்ஸ்டண்ட்டாக கேட்டு மகிழலாம். காண்டெஸ்ட் எல்லாமே கலந்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஜாயலகாஸ் வழங்கக்கூடிய காண்டெஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் 250 dirhams ஒர்த் வவுச்சர் வின் பண்ணலாம், ஜாயலகாஸ் வவுச்சர். ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்த ஒரு மணி நேரத்தில் ரேடியோ கேளுங்க. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 0502528940 உங்கள் பேர் எமிரேட் நேமை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம். கால் பண்ணி ரேடியோவில் வந்து நாங்கள் கேட்க போகிற கேள்விகள் அந்த மெமரி கேமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி யூ கேன் வின் 250 dirhams ஒர்த் வவுச்சர். மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. ஓகேவா? திஸ் இஸ் த குட் டைம் டு பை நகை ஆல்சோ. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பூஜ்ய அரசாங்க அதிகாரத்துவ திட்டத்தின் கீழ் அமைச்சகம் சமீபத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அது 13 வகையான பணி அனுமதிகளை வழங்குகிறது. அவை தனியார் பயிற்சி

0: சுற்றுலா பயணிகள் இப்பொழுது ஒரு நாட்களுக்குள் 30 நாள் அல்லது 60 நாள் ஒற்றை நுழைவு விசாவை பெறலாம். பெரும்பாலான நாட்டினருக்கு கிடைக்கும் இந்த ஒற்றை நுழைவு சுற்றுலா விசாக்களை விசா வழங்கும் அதிகாரியால் அங்கீகரிக்கப்பட்டால் 1 அல்லது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை நீட்டிக்கலாம். அடையாள மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நேற்று துபாயின் எமிரேட் சாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 6 இந்தியர்கள் மற்றும் 1 இலங்கையர் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: தமிழக செய்திகள்.
0: தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனர் பாரதிராஜா சிகிச்சை பலனின்றி சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் இன்று அதிகாலை காலமானார். நீலாங்கரையில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த பாரதிராஜா உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்தார். அத்துடன் இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அவருடன் திமுக பொருளாளர் TR பாலு, முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். மேலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், கவிஞர் வைரமுத்து, இசையமைப்பாளர் இளையராஜா, கங்கை அமரன், நடிகை சுகாசினி, நடிகர்கள் சிவகுமார், சூர்யா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் ரசிகர்களும் பாரதிராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அவரது வீட்டில் குவிந்து வருகின்றனர். இன்று டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தியை முதலமைச்சர் விஜய் இன்று சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் மாவட்டம் டலி பகுதியில் சட்டவிரோத பட்டாசு குடோன் செயல்பட்டு வந்தது. இந்த குடோனில் இன்று 7 பேர் வேலை செய்து வந்தனர். அப்பொழுது குடோனில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு திடீரென வெடித்து சிதறியது. இந்த வெடி விபத்தில் குடோனில் வேலை செய்து கொண்டிருந்த 7 பேரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் 7 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த வெடி விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த June 6 டெல்லி ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா கட்சி ஒரு போராட்டத்தை நடத்தியது. காக்ரோச்சஸ் பேக் என்ற சமூக ஊடக கணக்கில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று ஏராளமான மக்கள் இந்த போராட்டத்தில் இணைந்தனர். மிக குறுகிய காலத்தில் 2 கோடிக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ்களை இந்த சமூக ஊடக கணக்கு பெற்றிருப்பது அது பொதுமக்களின் கவனத்தை எவ்வளவு தூரம் ஈர்த்துள்ளது என்பதை காட்டுகிறது. போராட்டக்காரர்கள் தங்கள் முக்கிய கோரிக்கையில் உறுதியாக இருந்தனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையுடன் 1 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அரசுக்கு காக்ரோச் ஜனதா கட்சி கெடு விதித்துள்ளது. வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து ஆலோசனை செய்வதற்கான நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். அந்த வகையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று காலை 8 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: அடுத்த மாதம் முதல் எல் நினோ நிகழ்வால் நாட்டின் வானிலை பாதிக்கப்படும் என இலங்கை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழை வானிலையின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்குமே வெதர் வந்து சன்னியா தான் இருக்கும், போக போக இன்னமும் சன்னியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
1: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஓகே, இப்போதைக்கு யூஏ பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. டெம்பரேச்சர்ஸ் வந்து 46 டிகிரிஸ் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பல இடங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்சிஎம் தரப்பிலிருந்து. ஸோ நிறையா ஹீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹீட் சம்மந்தப்பட்ட அட்வைசஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஈஸ்டர்ன் சைடில் கொஞ்சோண்டு லைட்டாக அப்படி ஒரு க்ளவுடி ஸ்கையை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் வெஸ்டர்ன் சைடில் ஐ டோன்ட் திங்க் ஸோ நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஸோ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி ஜூன் 9th, அதாவது நேற்றுலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது இல்லையா. ஸோ போக போக இந்த ஒரு மாதம் கழித்து இது இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, குறிப்பாக அந்த எல்நினியோ அப்படிங்கிறதால இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஆவரேஜ் டெம்பரேச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா 7 மினிட்டு சேர்த்து 39-40 டிகிரிஸ்க்குள்ள தான் இருக்குது. ராசல் கேமில் கொஞ்சம் நான் 1 ஹவர்க்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு. லோயஸ்ட் டெம்பரேச்சராக 28°C வரைக்கும் இருக்கணும் தெரிய வந்திருக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம், நான் ஆர்ஜே மோது பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு மணி நேரம் இன்னும் சில நேரத்தில் பாட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜாயல் காஸ் வழங்கக்கூடிய 250 திரஹம்ஸ் ஒர்த் வவுச்சர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கேயும் போயிடாமல் இப்போவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம், நீங்கள் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, so இப்ப மேங்கோ சீசன் இருக்குல்ல, சோ அதுல UAE ல என்னந்த வெரைட்டிஸ்லாம் அதிகமா உங்களுக்கு கிடைக்குது அண்ட் எந்தெந்த வெரைட்டிஸ்லாம் அதிக காசுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 2-2.5 கிலோ ஒரு பாக்ஸ் ஆஃப் மேங்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 திரஹம்ஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம ஊர் மேங்கோஸ் லைக் அல்ஃபான்சோ மாம்பழம் வந்து ஒரு பாக்ஸ் 50 திரஹம்ஸ், பங்கனப்பள்ளி அதுக்கப்புறம் பாதாமி இந்த மேங்கோஸ்லாம் வந்து 35-45 திரஹம்ஸ் வந்து ஆவரேஜ் ப்ரைஸாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரீட்டெயில் போக போக இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் வந்து ஹோல்சேலில் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் மாதிரியான இடங்களுக்கு போகிறது ப்ரிஃபர் செய்யப்படுகிறது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: என் இனிய தமிழ் மக்களே,
3: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஏதோ ஜாயல் காஸ் வவுச்சர் வின் பண்ணோம் அப்படின்னா இதுதான் சான்ஸ். நான் இன்னும் 5-10 minutes உங்களுக்கு கால் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 0502528940 உங்கள் பேர் எமிரேட் நேம் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ரோல் ஆகிடுவீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து 250 dirhams ஒர்த் ஜாய் எலுகாஸ் வவுச்சர் வின் பண்ணலாம். ஸோ இந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்மரியை வந்து இப்போ நான் சொல்லிடுறேன். சரியா, இந்த கான்டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மெமரி கேம். இந்த மெமரி கேமில் நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்கன்னா, இப்போது ஜாயலுக்காக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்லுவேன். ஓகேவா? லைட் வெயிட் பிரேஸ்லெட் வந்து 18 carat டெய்லி வேர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 4x4 சாவரின் போல்கி நெக்லஸ், டர்க்கி ஸ்டைலில் 22 carat கோல்டு இயர் ரிங்ஸ். இந்த மூணு விஷயத்தை இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துப்போம். சரியா, மூணு விஷயம் கூட வேணாம், ரெண்டே விஷயம் எடுத்துப்போம். உங்களுக்காக ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நான் ஆஃபர் கொடுக்குறேன். இந்த 50% ஆஃப்லாம் தருவாங்கள, அந்த மாதிரி ஆஃபர் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். 18 carat டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட், டர்க்கிஷ் ஸ்டைல், 22 carat கோல்டு இயர் ரிங்ஸ். அதாவது காதுக்கு போடுற கோல்டு இயர் ரிங்ஸ் வந்து டர்க்கிஷ் ஸ்டைல், 22 carat. அண்ட் டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட் வந்து 18 carat. இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்ககிட்ட நான் கேட்பேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லுவீங்க. 250 dirhams ஒரு ஜெயலலிதா சோதர அசால்ட்டாக அப்படி வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. சரியா, இதுதான் வந்து மறுபடியும் ப்ரோட்டோகால்னு வருது வாயில். நான் வந்து இதுதான் ப்ரொசீஜர். அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வவுச்சரோடு இன்னைக்கு சந்தோஷமாக உங்கள் டேவை கொண்டாடுங்க. சரியா, ஓகே. சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னியோட முக்கியமான விஷயம் இந்த கான்டெஸ்ட் தான் மெயினாக. அதுக்கப்புறமா நம்ம ஃபீஃபா வேர்ல்டு கப் பற்றி ஒரு குட்டி குட்டி டிஸ்கஷன்லாம் போட்டுட்டு அப்படியே நிகழ்ச்சி முடிச்சிடலாம். இப்போ டிராஃபிக் மட்டும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரியா, டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: Sharjah la mudu danga nalla traffic irukku. JVC க்கு பக்கத்தில் E311 துபாய் ஸ்டேடியத்துக்கு பேரலா டுவர்ட்ஸ் அபுதாபி ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி துபாய்க்குள்ளே எங்கேயுமே பெருசாக டிராஃபிக் இல்லை, டிராஃபிக் இருக்குது, பேசிக் மூமெண்ட்ஸ் தான் இருக்கே தவிர ஒரு கன்ஜெஷனோ ஒரு பிளாக்கோ என்னால் பார்க்க முடியலை. அதே ஷார்ஜாக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல டிராஃபிக் இருக்குது. E11 E311 மலியா ஸ்டேட், ஆல் ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், கிங் ஃபைசல் ரோட், ஒய்எஸ்எஸ் மால் பக்கத்தில், அதே மாதிரி கல்ச்சுரல் ஸ்கொயர் பக்கத்தில், வாசத் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட் பக்கத்தில் பல்வேறு இடங்களில் வந்து ஷார்ஜாக்குள்ளே டிராஃபிக் இருக்குது.
1: பார்த்துக்கோங்க.

0: இதோட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஓன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
5: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பது மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஹானா எனக்கு கிடைச்சது.
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய்,
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா
10: இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா?
8: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, in the varshathoda biggest movie ana Patriot, matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
11: Tamilia formula RJ. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
6: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஓன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, தாரக மந்திரம் 18 கேரட் டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட். ஓகே, லைட் வெயிட் பிரேஸ்லெட் 18 கேரட், 22 கேரட் கோல்டு இயரிங்ஸ். இது வந்து டர்க்கி ஸ்டைல். இந்த தாரக மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 253 கிராம் ஸ்டோர் ஜாயில் காசுடைய வவுச்சர் வின் பண்ணலாம். நம்ம கூட பேசுறதுக்காக இப்போ எலிசா லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் எலிசா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: கங்கிராச்சுலேஷன்ஸ், நீங்க 250 கிராம் ஸ்டோர் தோச்சர் வின் பண்ணிருக்கீங்க எலிசா.
1: Thank you.
0: என்னங்க இது ரியாக்ஷன்? Thank you.
1: Thank you so much.
0: Okay. Happy? நீங்களும் சிம்பிளான கேள்விக்கு பதில் சொல்லி.

நினைக்கல.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஓகே, நாளை முக்கால் சோவரின்ல நீங்க வந்து போல்கி நெக்லஸ் எடுக்கலாம் ஜாயல் காஸ்ட்ல. ஓகே, 22 கேரட்ல கோல்ட் இயர்ரிங்ஸ் டர்க்கிஷ் ஸ்டைல்ல நீங்க எடுக்கலாம். 18 கேரட் டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட்டும் நீங்க வந்து எடுக்கலாம். மிஸ்டர் ரமேஷ், ஹலோ
1: சார்.
0: ரமேஷ் கேக்குதுங்களா?
1: கேக்குது சார், சொல்லுங்க சார்.
0: ஓகே ரமேஷ், ரெடியா?
1: எஸ் சார், ரெடி.
0: 18 கேரட்ல லைட் வெயிட் பிரேஸ்லெட் கிடைக்கும், சரியா தவறா?
1: 18 கேரட் கிடைக்கும் சார்.
0: கிடைக்கும் இதுல ஜாயல் காஸ்ட்ல, கரெக்டா?
1: எஸ் கரெக்ட் சார்.
0: நீங்க எந்த எமிரேட்ல இருந்து பேசுறீங்க?
1: அஜ்மான் சார்.
0: ஓகே, இவ்வளவு நேரம் கேட்டிங்களா ரேடியோலாம், இல்ல நடுவில் ஆபீஸ் போயிட்டீங்களா?
1: இல்ல, ஆக்சுவலி ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி மேல ரூமுக்கு வந்தேன்.
0: வாழ்த்துக்கள்
1: பேரம்
0: பிறந்திருக்காங்களா? குரல் கேட்டு சூப்பர் சூப்பர்.
1: இல்ல இல்ல, எனக்கு கம்பிதாச வயசு, அண்ணன் பொண்ணுக்கு அண்ணனோட பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்காரு.
0: ஓ, அத நீங்க பேரன்ட் சொல்லிட்டீங்க. ஓகே, அப்படி.
1: ஆமா சார், நமக்கு பேரன் தானே.
0: ஆமா, ஆஃப் கோர்ஸ் ரமேஷ். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு கொஞ்சம் பெரிய பாட்டா இருக்கும், பரவாயில்லைங்களா?
0: நீங்க சொல்லுங்க, அது எவ்வளவு பெருசுன்னு நான் பாக்குறேன்.
1: அமர்கான் படத்துல இருந்து சத்தம் இல்லாத தனிமைக்கிற அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, ஓகே, நான் போடுறேன்.
1: தேங்க்யூ
0: சார். ரமேஷ், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. எங்கள் டீம் வந்து உங்களை சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் கான்டெஸ்ட். இந்த மாதிரி நிறைய கான்டெஸ்ட், நிறைய விஷயங்கள் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சத்தம் இல்லாத தனிமையை கேட்டேன், பெரிய பாட்டு தான். பட் எங்ககிட்ட ரேடியோ வருஷன் இருக்கு 4 நிமிஷத்துக்கு. எப்படி கட் பண்ணி வச்சுக்கிறோமா? அதே அப்படி நான் போட்டு விட்டுறேன். அண்ட் நான் அரிசியை முதல் இங்கே கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் கூட சமூக வலைதள பக்கங்கள் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாளைக்கு தான் இதோட வந்து நான் உங்களை சந்திப்பேன், சேம் டைம், 11 o'clock. அண்ட் சில பல முக்கியமான விஷயங்கள் இந்த சமரை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரிகாஷன் எடுத்தீங்க. இங்கே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் தப்பிச்சிடலாம். ஊரில் கண்டிப்பாக பயங்கர மோசமாக இருக்குது வெயில். அண்ட் ஆல்சோ இங்கேயுமே தண்ணி நிறையா குடிங்க. நமக்கு தாகம் பெருசாக எடுக்கலைனாலும் தண்ணி குடிக்கணும். ஸோ ஹைட்ரேட்டடாக நம்மளை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் டேக் கேர். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களும் நமக்காக தான் இருக்காங்க, நம்மளும் நம்ம ஃபேமிலிக்காக தானே இருக்கும். அதனால் இன்றைக்கி வின் பண்ண எலிசாக்கும் ரமேஷ்க்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஆர்ஜி மது இங்கேருந்து கிளம்புறோம். நாளைக்கு ஃபீஃபா வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது. நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படி இப்படி வந்துடுது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்பாடா ஏதாவது ஒன்று தேடி கண்டுபிடிச்சிடறோம் நம்ம. ஸோ நாளை சந்திப்போம். பழகரம் நிகழ்ச்சி உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பை பை.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts authorized dealers of Toyota Lexus Nissan Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு செல்ல திட்டமிடும் சுற்றுலா பயணிகள் இப்பொழுது ஒரு நாட்களுக்குள் 30 நாள் அல்லது 60 நாள் ஒற்றை நுழைவு விசாவை பெறலாம். பெரும்பாலான நாட்டினருக்கு கிடைக்கும் இந்த ஒற்றை நுழைவு சுற்றுலா விசாக்களை விசா வழங்கும் அதிகாரியால் அங்கீகரிக்கப்பட்டால் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை நீட்டிக்கலாம். அடையாள மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நேற்று துபாயின் எமிரேட் சாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 6 இந்தியர்கள் மற்றும் 1 இலங்கையர் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பாவில் மிகவும் தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது அவருக்கு 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அயர்லாந்தின் கின்ஹான் குற்ற கும்பலின் முக்கிய தலைவரான சீன் மெக்கவன் திட்டமிட்ட குற்ற செயல்களை இயக்கியது மற்றும் கொலை முயற்சி ஆகிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 2016 நிரபராதியான நோயல் கிர்வான் கொலை மற்றும் 2017 போட்டி கும்பல் உறுப்பினர் மீதான தாக்குதல் ஆகிய 2 வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒரு குற்ற அமைப்பை இயக்கிய குற்றத்தை மெக்கவன் ஒப்புக்கொண்டார். 2017 ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தப்பிச் சென்ற மெக்கவன் இன்டர்போல் ரேட் நோட்டீஸை தொடர்ந்து 2024 துபாயில் கைது செய்யப்பட்டார். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அயர்லாந்திற்கு நாடு கடத்தப்பட்ட முதல் மூத்த கின்ஹான் கூட்டாளி என்ற பெருமையையும் அவர் பெற்றார்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழகத்தில் தாவேகா அரசை விமர்சனம் செய்ததற்காக சில செய்தி சேனல்களின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகின்றன. இதற்கு உதயநிதி

0: தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனம் மூலமாக முழு வீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள உரி பகுதியில் நேற்று எதிர்பாராத கையெறி குண்டு ஒன்று வெடித்ததில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உரி பகுதியில் உள்ள கமல்கோட் முகாமில் வழக்கமான நடைமுறையின்படி உபகரணங்களை ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் ஒப்படைக்கும் பணியின் பொழுது எதிர்பாராத விதமாக கையெறி குண்டு ஒன்று வெடித்து சிதறியது. இதில் 2 வீரர்கள் படுகாயமடைந்தனர். அவர்களை உடனடியாக மீட்டு ராணுவத்தின் 92வது தள ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக அறிவித்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபோரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான வழக்கு ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த வழக்கை ஜூலை மாதம் 16 தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளான யோஷித ராஜபக்சே மற்றும் டெய்சி ஃபோரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
1: Star of the month.
4: Singer SPB.

0: Star of the Month. Star of the Month. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள் புதன்கிழமையும் வந்தாச்சு. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா?
1: சரி,

0: லகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றும் நாம நாலடியார் பற்றி பேசலாம். அதுலயும் இந்த காலத்துக்கு இந்த தலைமுறைக்கு பொருந்தக்கூடிய அறக்கருத்துக்கள் என்னென்ன நாலடியார்ல இருக்கு அப்படிங்கறத தேடி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல்கள் இந்த காலத்துக்கு பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது அப்படி இருக்கிறதுக்கான சாத்தியமும் 100% இருக்காது. பழைய இலக்கியங்கள்ல நாம முரண்படக்கூடிய பல இடங்கள் இருக்கலாம். திருக்குறள்ல நான் முரண்படக்கூடிய இடங்கள் இருக்கு. எனவே நாலடியார்ல அப்படியான விஷயங்களை நாம தவிர்த்து விட்டு இந்த காலத்துக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் பற்றி நாலடியார் பேசுதோ அதை நான் இந்த வாரம் முழுவதும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாழ்க்கை நிலையாமை பற்றி நாலடியார் மிக அதிகமாக பேசுது அப்படின்னு சொல்லலாம். நிலையாமை பற்றி நாலடியார் மிக அதிகமாக பேசுது. வாழ்க்கை, இந்த யாக்கை, இந்த சந்தோஷங்கள், இது எல்லாமே, இந்த இளமை, இது எல்லாமே நிலையற்றது அப்படின்னு பேசுது. இது பற்றி பேசும்போது ஒரு சூஃபி தத்துவம் ஞாபகத்துக்கு வருது. அதை ஒரு சினிமா பாடல்ல ஒரு பாடலாசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. என்ன பாட்டு, என்ன சூஃபி தத்துவம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.
1: என் இனிய தமிழ் மக்களே,
2: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
3: Back to back.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் எஃப்எம். Back to back.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586 81 5179.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are back.
2: கண்டிப்பா இந்த பாட்டை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனா இது என்ன பொருள், இந்த சொல் எதை குறிக்குது அப்படின்னு ஆழ்ந்து யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஃபனா என்ற சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: சரி,

நகரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில ஃபனா என்ற ஜூஃபி தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, அகங்காரத்தினுடைய அழிவு அல்லது சுயநலத்தினுடைய மறைவு அப்படின்னு பொருள்படுது. இது ஒருவருடைய தனிப்பட்ட ஆசைகள், சுயநலம், முக்கியமா நான் அப்படிங்கிற உணர்வை துறந்து முழுமையா ஒரு ஆன்மீக ஒன்றிணைவை அடையக்கூடிய நிலை என்று சொல்லப்படுது. வாழ்க்கையில எதுவுமே நிலை இல்லை. இன்றைக்கு இருக்கிற நான் நாளைக்கு இல்லை, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இதுவுமே இந்த வாழ்க்கையில நிலை இல்லை என்பதை தான் இந்த ஜூஃபி தத்துவம் வந்து உணர்த்தது. இதையே தான் நாலடியார் உணர்த்தது. திருக்குறள்ல நிலையாமை என்ற அதிகாரமும் இதையே தான் சொல். தொடர்ந்து நாலடியார் ஈகை பற்றி மிக முக்கியமாக வலியுறுத்தது. ஒவ்வொருத்தரும் இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம இந்த பூமியில் இருந்து மறைந்து போகக்கூடிய நாளும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம கையில வந்து பொருள் இருக்கும் பட்சத்துல மேலும் மேலும் அதை வந்து தேடி நீங்க நாலாபுரமும் ஓடாதீங்க. அந்த செல்வத்தை பற்றி கொண்டும் இருக்க வேணாம். எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரோடையும் பகுத்து உண்ணுங்க, எதையுமே ஒளிச்சு வைக்காம இருங்க. இதுவே நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நாரடியார் சொன்னது. முன்னரே சானான் முனிதக்க மூப்புல பின்னரும் பீடழிக்கும் நோயுழ கொன்னே பரவன்மின் பற்றன்மின் பாத்துண்மின் யாதும் கரவன்மின் கைத்துண்டாம் பொழுது. இந்த பாட்டு அதைத்தான் சொல்லுது. நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அடுத்து ரெண்டு பாடல்கள் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. We'll be back.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: ஹலோ, ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர் துபாய். மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
6: மெய்மை, அதாவது உண்மை. உண்மை எது அப்படின்னு அறிந்து தெளியும் அறிவுதான் உண்மையான அறிவுடைமை என்று நாலடியார் சொல்லுது. அப்படி உண்மையை அறியாததுனால விளையும் தீமைகள் பலவாக இருக்கும் என்றும் நாலடியார் சொல்லுது. நாலடியார் இந்த மெய்மை பற்றி வேறு என்ன விஷயங்கள் சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?

அறம், பொருள், இன்பம் என்ற மூன்று விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதுல அறமும் இன்பமும் வந்து வாய்க்கணும் அப்படின்னா இந்த பொருள் வந்து கண்டிப்பாக வாய்க்க வேணும். இதுல பொருள் வந்து வாய்த்தால் அறமும் இன்பமும் தானாக வந்து சேரும் என்று சொல்லப்படுது. இந்த பொருள் இல்லாத ஒருவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனை உலையில் இட்டு காய்ச்சுவது போன்ற கொடிய துன்பத்தை ஒவ்வொரு நாளும் அடைவான் அப்படின்னு நாளடியார் சொல்லுது. அருள் இல்லார்க்கு உலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லாகி யாங்கு. இந்த குரல் இதைத்தான் உணர்த்துது. பொருளற்றவனுக்கு அறமும் செய்ய முடியாது, இன்பமும் கிடைக்காது, துன்பமே பெரிதாகும் என்பதுதான் இந்த ஒரு பாடலினுடைய பொருளாக இருக்கு. வடுவிலா வையத்து மன்னிய மூன்றில் நடுவனது எய்த இரு தலையும் எய்தும், நடுவனது எய்தாதான் எய்தும் உலை பெய்து அடுவது போலும் துயர். செல்வம் பொருள் என்பது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவை, அப்பதான் அவனால அறம் செய்ய முடியும், அதனால் வரக்கூடிய இன்பத்தையும் எய்த முடியும். நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: சம்மர் வந்துருச்சேன் ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டோர்.
7: எஸ், ஜெட்டோரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட். வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக்னு ஒரே ஆஃபர் தான்.
6: ஆல்சோ 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டினு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர்லயே போலாம்.
7: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy-oda prime spot la unga plot-a book pannunga.
2: You are back.
3: ஒரு மனுஷனுக்கு மிகச்சிறந்த அழகு எது தெரியுமா? கல்வி அழகுதான். கல்விக்கு நாலடியா ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அதை பற்றி பேசலாமா?

அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஆனா இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அரசியல் என்ற அதிகாரத்துல கல்வி என்ற ஒரு பகுதி வருது. கல்விக்கு நாளடியா ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுது. நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையாம் கல்வி அழகி அழகு. ஒருவனுக்கு வந்து ரொம்ப சிறந்த அழகுன்னா அது வந்து அவருடைய கல்வி அழகுதான். கல்வி என்பது நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையாம். நாம நல்லவர்கள் என்ற உறுதியை தருகின்ற நடுநிலைமை இருக்கு இல்லையா, இதை கொடுக்கிறதுனால கல்வியினுடைய பயன் இதுவாகத்தான் இருக்கு. எனவே இதை கொடுக்கக்கூடிய கல்வியினால் ஏற்படக்கூடிய அழகுதான் ஒருவனுக்கு உண்மையான அழகு என்று நாலடியார் சொல்லுது. உடல் அழகு என்பது நம்ம பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கு அழகாக தோன்றது. ஆனா நம்முடைய உள்ளத்துக்கு அழகு தரக்கூடியது கல்வியால் மட்டுமே அமையும் என்பதுதான் இந்த நாலடியார் பாடலினுடைய பொருளாயிருக்கு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையாம் கல்வி அழகி அழகு. மூர்த்தி வந்திருந்தாரு அஜ்மான்ல இருந்து. ராசாத்தை உன்ன காணாத நெஞ்சு பாட்டு கேட்டிருந்தாரு. அவருக்காக அந்த பாட்டு வருது. அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி பணிப்பாளன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni. Trichyoda prime spot la plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
1: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: Vanakkam. Seithi Surukkam. Vasipavar Shubha.
2: அமீரக செய்திகள்.
4: எமிரேட்ஸ் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி தர UAE-ஐ சேர்ந்த பில்லினியர் டாக்டர் ஷம்ஷீர் வயலில் 1 மில்லியன் திரம் ஆதரவாக தருவதாக அறிவித்துள்ளார். இவர் புர்ஜ்ஹில் ஹோல்டிங்ஸின் நிறுவனரும் தலைவரும் ஆவார். ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர், தொழில் முனைவோர் மற்றும் மனிதாபிமான நோக்கங்களுக்கு ஆதரவளிப்பதில் பெயர் பெற்ற ஒரு கொடையாளரும் ஆவார். இவர் உயிர் இழந்தவர்களை தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நம்பிக்கையும் பொறுப்பையும் கொண்டு கனவுகளுடன் இங்கு வந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இழந்த உயிர்களை எந்த ஒரு நிதி உதவியாலும் ஈடு செய்ய முடியாது, ஆனால் இந்த உதவி துயருற்ற குடும்பங்களுக்கு ஓரளவு ஆறுதலை தரும் என நாங்கள் நம்புகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
4: சென்னை, கிண்டி, ஈக்காட்டுதாங்கல், வடபழனி, அண்ணாநகர் ஆகிய இடங்களில் மழையும் பெய்துள்ளது. கடும் வெயிலின் இடையே மழை பெய்ததில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் மாவட்டம் டலி பகுதியில் சட்டவிரோத பட்டாசு குடோன் செயல்பட்டு வந்தது. இந்த குடோனில் இன்று 7 பேர் வேலை செய்து வந்தனர். அப்பொழுது குடோனில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு திடீரென வெடித்து சிதறியது. இந்த வெடி விபத்தில் குடோனில் வேலை செய்து கொண்டிருந்த 7 பேரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் 7 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த வெடி விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த June 6 டெல்லி ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா கட்சி ஒரு போராட்டத்தை நடத்தியது. காக்ரோச்சஸ் பேக் என்ற சமூக ஊடக கணக்கில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று ஏராளமான மக்கள் இந்த போராட்டத்தில் இணைந்தனர். மிக குறுகிய காலத்தில் 2 கோடிக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ்களை இந்த சமூக ஊடக கணக்கு பெற்றிருப்பது அது பொதுமக்களின் கவனத்தை எவ்வளவு தூரம் ஈர்த்துள்ளது என்பதை காட்டுகிறது. போராட்டக்காரர்கள் தங்கள் முக்கிய கோரிக்கையில் உறுதியாக இருந்தனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையுடன் 1 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அரசுக்கு காக்ரோச் ஜனதா கட்சி கெடு விதித்துள்ளது.

0: நீதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்து சுரேஷ் சலே இடையே பல மாற்றங்கள் விசாரணைக்கு தடையாக உருவாகி வருவதாகவும் அவர் இன்று கூறியுள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கொழும்பு பேராயர் இல்லத்தில் குற்றச்சாட்டு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதுகுறித்து தற்பொழுது ஏற்பட்டுள்ள தடங்கல்களை நீக்க சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விசாரணையில் சுரேஷ் சலே தாக்குதல்கள் தாரிகளை வழிநடத்தியுள்ளமை தெளிவாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: உலக செய்திகள்.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டம் வெடித்துள்ளது. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீர்முனையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். கண்டிப்பாக உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எங்கள் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்துள்ளது ஈரான். டிரம்பின் எச்சரிக்கையையும் மீறி லெபனான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல். இதனால் தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளாயின. இதனால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
2: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
3: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
3: Stay tuned.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
2: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Rock with Raja, brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. You are back.
2: 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. This hour of Rock with Raja brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga. You are back.
5: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: Rock with Raja.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க.
3: You are back.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: அல்தாவுன் சுரங்கப்பாதை திட்ட பணிகளுக்காக ஜூன் 13 முதல் ஷார்ஜாவில் சில சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்படுகின்றன. பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்தி முன்கூட்டியே பயணத்தை திட்டமிடுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எமிரேட்ஸ் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி தர UAE-ஐ சேர்ந்த பில்லினியர் டாக்டர் ஷம்ஷீர் வயலில் 1 மில்லியன் திரம் ஆதரவாக தருவதாக அறிவித்துள்ளார். இவர் புர்ஜ்ஹில் ஹோல்டிங்ஸின் நிறுவனரும் தலைவரும் ஆவார். ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர், தொழில் முனைவோர் மற்றும் மனிதாபிமான நோக்கங்களுக்கு ஆதரவளிப்பதில் பெயர் பெற்ற ஒரு கொடையாளரும் ஆவார். இவர் உயிர் இழந்தவர்களை தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நம்பிக்கையும் பொறுப்பையும் கொண்டு கனவுகளுடன் இங்கு வந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இழந்த உயிர்களை எந்த ஒரு நிதி உதவியாலும் ஈடு செய்ய முடியாது, ஆனால் இந்த உதவி துயருற்ற குடும்பங்களுக்கு ஓரளவு ஆறுதலை தரும் என நாங்கள் நம்புகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
2: சென்னை, கிண்டி, ஈக்காட்டுதாங்கல், வடபழனி, அண்ணாநகர் ஆகிய இடங்களில் மழையும் பெய்துள்ளது. கடும் வெயிலின் இடையே மழை பெய்ததில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: பாஜக இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு தலைவராக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி கட்சியிலிருந்து விலகியுள்ளார். அவர் அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் இணைகிறார். பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலை புதிதாக தொடங்கியுள்ள இது நம்ம இயக்கம் எனும் அரசியல் இயக்கத்தில் பலதரப்பட்ட மக்களும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களாகவும் தன்னார்வலர்களாகவும் இணையதளம் மற்றும் செயலி வழியாக இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளும் இணைந்து வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் மாவட்டம் டலி பகுதியில் சட்டவிரோத பட்டாசு குடோன் செயல்பட்டு வந்தது. இந்த குடோனில் இன்று 7 பேர் வேலை செய்து வந்தனர். அப்பொழுது குடோனில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு திடீரென வெடித்து சிதறியது. இந்த வெடி விபத்தில் குடோனில் வேலை செய்து கொண்டிருந்த 7 பேரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் 7 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த வெடி விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிதி ஆயோக்கின் 11வது கவுன்சில் கூட்டம் நாளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறுகிறது. விக்சித் பாரத் 2047 என்ற இலக்கை அடைவதற்கான நோக்கத்தை செயல்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பயனளிக்கும் வகையில் நடைமுறைக்கு ஏற்ற செயல் திட்டங்களை கொண்டு வருவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டுக்கான நிதி ஆயோக் கூட்டத்தில் அனைத்து மாநில முதல்

0: உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட தாக்குதல்தாரி உள்ளிட்ட இஸ்லாமிய மதம் சார்ந்த நபர்களை இலங்கையின் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே வழி நடத்தியுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து ஆதாரங்களும் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறியுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்து சுரேஷ் சலே இடையே பல மாற்றங்கள் விசாரணைக்கு தடையாக உருவாகி வருவதாகவும் அவர் இன்று கூறியுள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கொழும்பு பேராயர் இல்லத்தில் குற்றச்சாட்டு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதுகுறித்து தற்பொழுது ஏற்பட்டுள்ள தடங்கல்களை நீக்க சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விசாரணையில் சுரேஷ் சலே தாக்குதல்கள் தாரிகளை வழிநடத்தியுள்ளமை தெளிவாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: உலக செய்திகள்.
0: இஸ்ரேல் ஈரான் மீது தொடுத்த தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள் உயிர் இழந்ததாக ஈரான் கூறியுள்ளது. மேற்காசிய போரில் முதன்முறையாக உயிர் இழந்தவர்களை பற்றி ஈரான் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையே மோதல் விஸ்வரூபம் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நன்யோக் நகரில் அமைக்கப்பட்டுள்ள அமெரிக்க எபோலா தடுப்பு மையத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டம் வெடித்துள்ளது. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீர்முனையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். கண்டிப்பாக உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எங்கள் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்துள்ளது ஈரான். டிரம்பின் எச்சரிக்கையையும் மீறி லெபனான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல். இதனால் தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளாயின. இதனால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. Tamil FM. Tamil FM. Nama radio, nama music. Star of the month. Star of the month. Singer SPB.

0: ரேடியோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கலக். நீங்க கேக்குறது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஓகே, நான் உள்ளுக்குள்ள வந்ததுமே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். ஸோ இன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அவர்கள் வந்து நம்ம வீட்டு பிரிந்து விட்டார். காலையிலேயே நியூஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளாம் நிறைய பேர் அவரோட படத்தை பார்த்து அவருடைய படங்களில் இருக்கிற பாடல்களை கேட்டு வளர்ந்துருக்கோம். நம்மளை நிறைய பேருக்கு அது வந்து ஒரு கோர் மெமரி. ஸோ டிவிலையும் தியேட்டர்லையும் மாறி மாறி பாரதி ராஜா படமா, அதுவும் வந்து பாரதி ராஜா உடைய அந்த வாய்ஸ் மெமிக்ரி பண்ணாதான் மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் நிறையா பாரதி ராஜா பற்றின மகத்துவத்தை, அவர் படங்களில் சொன்ன பல கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எனிவேஸ் இட்ஸ் பிக் லாஸ் ஃபார் மீடியா இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம வந்து லெட்ஸ் கீப் ஹிஸ் ஃபேமிலி இன் ப்ரேயர்ஸ். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணுவோம் வழக்கம் போல். உள்ளுக்குள்ளே வந்ததுமே அதை பற்றி பேசிடணும் அப்படின்னு நினச்சேன். பட் எனிவேஸ், ஸோ அதனால் வந்து டு பே ரெஸ்பெக்ட் டு தி லெஜெண்ட், நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற எல்லா பாட்டுமே பாரதி ராஜா அவர்களுடைய படத்தில் இருக்கிற ஒரு பாட்டாக தான் இருக்குது. போது நம்ம கிழக்கு வாசல், கிழக்கே போகும் ரயில், இன்னும் நிறையா படம், 16 வயதுங்களே, இந்த மாதிரி பல படங்கள்லேருந்து பாட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன்னைக்கு ஆக்சுவலி காலையிலேருந்தே அப்படி தான் வந்திருக்கும். பட் இருந்தாலும் யாராவது இப்போ தான் ரேடியோ கேட்குறீங்க, சாயங்காலம் 4 மணிக்கு போடுப்பா, அந்த பையன் வருவான், நல்லா பேசுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பில் இப்போ நீங்கள் இப்போ தான் ரேடியோ ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த சீன் இன்னைக்கு. என்ன ஓகேவா? சரி, யூஏஇ அப்டேட்.
1: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: வெறும் 48 மணி நேரத்தில், வெறும் 2 நாளில் வந்து இப்போ சிங்கிள் என்ட்ரி டூரிஸ்ட் விசா வந்து கொடுக்குறாங்களாமே, பரவாயில்லையே. ஆமாம், ஸோ யூஸ்வலாக துபாய்க்கு விசா கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஜிடிஆர்எஃப் இருக்காங்களா, ஜெனரல் டைரக்டரேட் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை இப்போ இந்த இந்த என்ட்ரியை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ ஊரில் இருக்கிற இப்போ முக்காவாசி பசங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ அவேர்னஸ் இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது, எப்படி விசா வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு இதை பற்றின விஷயம் தெரியாதவங்க அந்த ஏஜென்ட் கிட்டே போகலாம், அவங்ககிட்ட போகலாம், இவங்ககிட்ட, நீங்கள் யார்கிட்ட வேணால் போகலாம், வீட்டில் நீங்கள் தனியாகவும் நீங்கள் செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ஏஜென்ட் கிட்ட கொடுத்தும் வந்து விசாலாம் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ சிங்கிள் என்ட்ரி விசா 2 டேஸ்க்குள்ளே கிடைக்குது. இப்போ யாராவது வந்து இல்லைங்க 1 வாரம் ஆகுங்க, 10 நாள் ஆகுங்க, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவாகுங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து உஷாராயிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நியூஸை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிறது. ஓகே, அண்ட் இந்த சிங்கிள் என்ட்ரி டூரிஸ்ட் விசா வந்து 30 நாள் 60 நாள் 2 விதமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ 30 டேஸ்க்கும் எடுத்துக்கலாம், 60 டேஸ்க்கும் எடுத்துக்கலாம். ஸோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து மாறும். ஸோ அவ்வளோதான். ஸோ யூஸ்வலாக 3-4 நாள் ஆகும் முன்னாடி, 3-4 டேஸ், அது டிபெண்ட்ஸ். இப்போ யார் என்ன ஏது ஃபஸ்ட்டு வராங்களா இல்லை அடிக்கடி வந்திருக்காங்களா இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. அதை பொறுத்து விசா வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வரைக்கும் துபாய் விசா ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற நியூஸ் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, நம்ம பசங்களுக்கும் சரி ஊர்லேயும் சரி எங்கேயுமே இது வரைக்கும். ஸோ யா, எனிவேஸ், ஊரில் இருக்கிறவங்களை இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல டைம். அண்ட் மோர் ஓவர், இந்த ஃப்ளைட் ரேட்லாம் வந்து ஒருவேளை ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இறங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ, இறங்காதுன்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃப்ளைட் ரேட்லாம் ஏறத்தான் போதான், சம்மர் டீல்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இந்த வாட்டி கிடையாது. பட் அப்படி ஒருவேளை அந்த சம்மர் டீல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இங்கே இந்த வீக் தான் கடைசி வீக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எங்காவது ஊருக்கு கீருக்கு போகிறீங்க, பசங்களுக்கு லீவ் விட்டுருவோம், நம்ம ஜாலியாக வந்து அப்படியே வந்து கை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ எங்கேயாவது வெளியில் போகலாம், இந்தியாவுக்கோ வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஃப்ளைட் ரேட் ஏறுங்கிறதையும் தெரிஞ்சுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, FIFA World Cup இருக்குல்ல அடுத்த இந்த வருஷம் நடக்குதே, ஆமாம், அதோடைய அந்த ஓப்பனிங் செரமனி மியூசிக் உடைய லைனப்லாம் வந்து ரிவீல் ஆயிருக்கு. யாராவது நீங்கள் இந்த இதெல்லாம் பார்ப்பீங்க, ஃபுட்பால் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா வரேன் வந்து சொல்கிறேன். செமையாக ஒரு சில லைனப்லாம் இருக்குது. எந்தெந்த அந்த ஓப்பனிங் செரிமனியில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா வரப்போகிறாங்க, உங்களுடைய லோக்கல் கல்ச்சர்லாம் ஷோ கேஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் ஆல் தட் அண்ட் மோர், இன்னொரு 8 மணி வரைக்கும் நானும் நீங்களும் தான், நாம தான் ஆர்ஜே ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு த ஈவினிங் கலக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: என் இனிய தமிழ் மக்களே,
3: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
4: Back to back.
5: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
2: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
1: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
2: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
1: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
2: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

ஷாமினா மீனா ஏ ஏ வக்கா வக்கா ஏ ஏ ஷாமினா மீனா. உங்களுக்கு வந்து இந்த பாட்டோட லிரிக்ஸ் ஃபுல்லாக தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் ஷாமினா மீனா ஹே ஏ ஒக்கா ஒக்கா ஏ ஏ அவ்வளோ தெரியும்ல, அது தெரிஞ்சாலே போதும், யூஆர் எலிஜிபிள். சொல்லி முடித்த உடனே ஒரு செகண்ட் லேக்ல வருது இந்த ஆடியோலாம். எனிவேஸ் வெல்கம் பேக் நம் ப்ராவோ, அண்ட் இது த ஈவினிங் கனெக்ட் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நல்லா 4:30 ஆகிட்டு இருக்கும்போது 6 மணிக்கு எத்தனை யாருக்கெல்லாம் ஆஃபீஸ் முடியுமோ சாயங்காலம் டிராஃபிக்கு பயந்துட்டு 7:30 to 7:30 வந்து கிளம்புறேன் சார். என்ன சார் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் ஆஃபீஸ்க்கு வேண்டி வேலை செஞ்சுட்டு போகிறேன் இப்போ என்ன ஓவர் என்ன எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 6 மணி தானே, நான் 7 மணிக்கு எல்லா ஃபைலும் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நீங்கள் சில பல அடித்தளங்கள் போடுவீங்களா? ஆனால் நீங்கள் டிராஃபிக்கு பயந்துட்டு தான் இப்படி போகாமல் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் முங்காம் போடுறீங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவார். எப்படியே ஒரு சில பேர் டிராஃபிக்கில் மாட்டி 2 மணி நேரம் நான் அங்கே சாவறேன், ஆனால் ஆஃபீஸ் 6 மணிக்கு மேலே என்னால் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி கிளம்புறவங்களாம் இருக்காங்க. கரெக்டாக சில பேர்லாம் டைமுக்கு வந்து டைமுக்கு போயிடுவாங்க, பார்த்துருங்களா? எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில பேர் லேட்டாக வந்துட்டு சீக்கிரம் போவாங்க, சில பேர் சீக்கிரம் வந்து லேட்டாக போவாங்க, சில பேர் லேட்டாக வந்துட்டு சீக்கிரம் போவாங்க. இது இந்த காம்பினேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த டைப்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை 5 மணிக்கு மேலே பேசுவோம். இப்போவே ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துட்டேன், ஓகே? ஸோ தட் 5 மணிக்கு மேலே யூ லாட் மிஸ் த ஷோ. அண்ட் பை த வே, யாரெல்லாம் வந்து இந்த ஃபுட்பாலை ரொம்ப விரும்பி பார்ப்பீங்களோ நடக்கும். எனக்கு ஃபுட்பால் பற்றி அவ்வளோவா தெரியாது. இது வந்து எப்படி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டியா இல்லை வந்து வருஷம் வருஷம் நடக்குமான்ற ஐடியாலாம் எனக்கு பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் யாராவது பார்ப்பீங்க அப்படின்னா ஒன்று 2 நியூஸ் எடுத்து வச்சேன். ஸோ உங்கள் ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை சொல்லுங்கள், இல்லாட்டி நீங்களே அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபீஃபா வந்து 3 ஓப்பனிங் செரிமனி, அதாவது அப்ராக்சிமேட்லி 90 நிமிஷம் ஈக்குவல் ஈச் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கிற மாதிரி ஃபீஃபாவுடைய ஓப்பனிங்லேயே வந்து 3 செரிமனி 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா? இப்படி தான் வந்து ஆரம்பமே இருக்கு. இப்போ தான் மெக்சிகோவில் 1, கனடாவில் 1, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் 1. இப்போ June 11 ஆரம்பிக்குது மெக்சிகோ சிட்டியில், சிட்டி ஸ்டேடியமில். அப்புறம் அடுத்த நாள் வந்து டொரண்டோ ஸ்டேடியம் கனடா, 3வது வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஸ்டேடியம் யுனைடெட் ஸ்டேட்ஸு. இல்லை 12 ஏ ஆடா 11 1, 12 2. ஸோ இப்போ இங்கே ஏன்னா இங்கே ஃபுட்பால் பார்க்குற ஃபுட்பாலுக்குன்னு சொல்லிட்டு இங்கே ரசிகர்கள் ஜாஸ்தி இல்லை. இந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கெலாம் போனால் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்லாம் இருக்கும், அங்கே மேக்ஸிமம் நம்மளாம் ஐபிஎல் பார்த்துட்ருப்போம். அங்கே போய் பார்த்தா அவங்க F1 ரேஸு ஃபீஃபான்னு பார்த்துட்ருப்பாங்க. இந்த JVCயில் வந்து இந்த சர்க்கிள் மால் இருக்குல்ல, அங்கே வந்து டாப்பில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பப்பு ஒரு கிளப் இருக்குது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இட்ஸ் அன் ஐரிஷ் கிளப். ஸோ அங்கே போனால் வந்து நாமளாக வந்து சார் என்ன சார் சார் சிஎஸ்கே எவ்வளோ சார் சார் என்ன சார் நீங்கள் வந்து தோக்கிற நிலமையில் இருக்காங்க சார் அப்படி நம்ம கிரிக்கெட் பற்றி பேசிக்கிட்டு அங்கே போனால் அங்கே வந்து ஃபுட்பால் ஓடிக்கிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு ஈக்குவலி ஃபுட்பால் பார்க்குற ரசிகர்கள் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால 11 9:30 இங்கே ஸ்டார்ட் ஆகுதான் அந்த மெக்சிகோவில் நடக்கிற அந்த ஓப்பனிங் செரமனி. இங்கே நம்ம UAE டைம் படி 9:30 நைட்டு, அதே தான் அடுத்த நாளும் அதே டைம் தான். ஸோ இப்போ இந்த ஷக்கீரா அப்புறம் பர்னோ பாய் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து லீட் எடுத்துக்கிறாங்க போல். ஷக்கீரா ஆல்ரெடி அந்த ஷமினா மினா ஏ ஏ ஒக்கா ஒக்கா அது ஷமியா ஷக்கீரா தான். அந்த கேப்புக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்டு கொடுத்தாங்க. ஐ திங்க் ஃபெரல் வில்லியம்ஸ் கிட்டலாம் போச்சுன்னு நினைக்கிறேன் பாட்டு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப ஷக்கீராட்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒக்கா ஒக்கா பாட்டு மாதிரி எதுவும் பெருசாக ஹிட்டான மாதிரி எனக்கு தெரியல. அது இப்போ போட்டாலுமே பயங்கரமாக ஐ திங்க் தட் வாஸ் த பூம் ஆஃப் இன்டர்நெட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து குவிக் இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால பெருசாக நம்ம கடந்து போயிடுறோன்னா. ஆமாம், ஸோ அதுவும் பாருங்கள் அந்த லாட்டின் மியூசிக் ஐகான்ஸ் இன்டர்நேஷ்னலில் சார்ட்டில் டாப்பில் இருக்கிறவங்களெல்லாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். யாரெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னா எனக்கு எல்லாருமே தெரியும், உங்களுக்கும் தெரியும்னா யாரெல்லாம் வரா அப்படின்னா லீலா டவுன்ஸ், ஜே பால்வின், லாஸ் ஏஞ்சலஸ் அசூலஸ், மனான் டைலா டைலா சூப்பர் ஓகே, ஸோ அலெக்சாண்ட்ரோ ஃபெர்னாண்டஸ், பெலிண்டா, டேனி ஓஷன் இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல். எங்கே அது சரி தெரில, எங்கேன்னு டக்குன்னு போடலை. டொரண்டோவில் வந்து ஆமாம் மிஷல் பபுல், அலானிஸ் மோரிசெட் இவங்கெல்லாம் வந்து வராங்க போல். சரி ஓகே, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த ஒரு ஸ்டாருக்குமே இவ்வளோ காசு கொடுக்குறாங்க அப்புடின்னா இந்த கேமில் எவ்வளோ காசு புழங்கும் இல்லை? சும்மாவா இத்தனை ரசிகர்கள் இருக்காங்க அப்போ சும்மாவா? சரி ஓகே, எனக்கு இந்த ஃபீஃபா அப்படின்னு வந்ததுமே ஜார்டன் பீலேன்னு ஒருத்தர், ஜார்டன் பீலே தானே, சரி ஓகே பீலேன்னு ஒருத்தர் இருந்தார்ல ரொம்ப பழைய காலத்து பிளேயர், அவரை வச்சு பூமா இருக்காங்களா பூமா பிராண்டு, அவங்க வந்து செம்ம மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணாங்க. அது என்னன்றதை நான் சொல்கிறேன் சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி செம்மையாக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு இப்படி கேட்டு முடியுங்க. ஐல் பி பேக் நம்பரா போய் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்ட்ரிக்ட்லி. பெண்கள் யாராவது கேட்டுட்ருக்கீங்கன்னா வால்யூமை குறைச்சி வச்சுருங்க.

0: presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: தாண்டி 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
5: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
4: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
5: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
4: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
5: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: ஏங்க என்னங்க இப்போ பார்த்தாலும் வெதர் வந்து ஐ மீன் சூடு வந்து ஒரு 45-60 டிகிரி அடிக்கும் போலயே. இன்றைக்கி நல்ல வெயில் ஆக்சுவலி இல்லை, ஆனால் ஒரு 3 மணி 4 மணி ஆகிறப்போ வெயில் லைட்டாக குறையிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு 5-6 மணி ஆகும்போது அப்படியே சூடு ஏறிடுது. எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரில. லிட்டலாகவே சூடு எப்படி இருக்குது, நல்லா சூடாக இருக்கா இல்லை வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது அப்படின்னு அப்பப்போ போய் பார்ப்பேன். நான் இப்போ பாட்டெலாம் போகும்ல, அந்த கேப்பில் சும்மா போயிட்டுலாம் வருவேன். உண்மையாகவே கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சரி ஓகே. இப்போ நான் வெதர் என்னன்றதை சொல்லிவிட்டு மீதி விஷயத்தை சொல்கிறேன்.
1: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஏ இங்கே பாருங்க இது ஓகே 41.3 degree செல்சியஸ். அபுதாபியில் துபாய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது 39.2 degree. ஷார்ஜா எவ்வளோப்பா 39 degree தான். மீதி இருக்கிற எமிரேட்லாம் அடுத்த 5 o'clock மேலே சொல்கிறேன். ஒரு செம்மையாக ஒரு பிஸ்னஸ் அப்டேட் ஒன்று மாட்டிகிட்டு இருக்கு. யாராவது வீடு வாங்குகிற பிளானில் இருக்கீங்களா? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், துபாயில் நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே. அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஓகே, நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் ஜென்ரலா வந்து உங்க ஹோம் லோன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன 10,000 dirhams மினிமம் சாலரி இருக்கணும். கிரெடிட் கார்டுக்கு எப்படி ஒரு 5,000 அந்த மாதிரி 10K இருக்கணும். இது வந்து ஒரு பேசிக் கிரைட்டீரியா. இப்போ ஒரு சில பேங்க்ல சேஞ்சஸ் இருக்கலாம், அதாவது 10K மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 10,000 போதும் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க சரியா. பாதி பேர் 10K கீழே வாங்குறவங்களாம் இனி எங்க போய் வீடு வாங்குறது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஓகே ரைட்டு, என்ன 10,000 சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் வரமாட்டிங்களா? இப்போ இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வருஷம், அவ்வளோதானே காலம். இங்கே இங்கே விசா போட்டிங்கன்னா காலம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம்னு அர்த்தம். அப்புறம் என்ன சரி, எனவே ஆல் த எலிஜிபிள் யூஏஇ நேஷனல்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் வந்து இப்போ வந்து இப்போ நக்கீல், மெராஸ், அப்புறம் துபாய் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு குவாலிஃபைடான ஒரு ஆஃப் பிளான் ப்ரோக்ராம், அதாவது இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபினான்சிங் ப்ரோக்ராமில் வந்து இந்த ஆஃப் பிளான், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டான வில்லா அப்பார்ட்மெண்ட்டு, ஸோ இந்த துபாய் ஹோல்டிங் ரியல் எஸ்டேட்டு கீழே வருது இல்லையா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு, ஸோ அவங்களுக்குலாம் ஒரு புது ஒரு கன்வென்ஷனலான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் உங்களுடைய நீங்கள் புக் பண்ண அந்த பில்டிங் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு வில்லா வாங்கும்போது, அப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது 30% நீங்கள் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 15% பே பண்ணி நீங்கள் அந்த ஒரு த்ரெஷோல்ட் லெவலில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இட் இஸ் பெட்டர். இப்போ மீதி இருக்கிற பேமெண்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வாட் எவர் இட் இஸ் உங்கள் ஹோம் லோன் எப்படி மாதம் எவ்வளோ பே பண்ணுறீங்க, 1 BHK எத்தனை ரேட்டு போட்டு நீங்கள் வாங்குறீங்க, 5 million வாங்குறீங்களா, 1 million வாங்குறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய மாதம் எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து திஸ் சேஞ்சஸ் ஓகே. இது மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, இது வந்து அந்த ஆஃப் பிளான் பயர்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து மோர் சர்டன்ட்டியை வந்து தருது. ஓகே, ஸோ யூஸ்வலி இப்போ என்கிட்ட நான் ஒருத்தரை பார்த்தேன் ஓகே, எங்கே ஒரு இந்த ரியல் எஸ்டேட் பீப்புள் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பாயிண்டில். ஸோ வாட் ஹேப்பன், நான் வந்து ஒருத்தர் தினம் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறாரே, சரி அந்த மனுஷன் ஃபோன் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, அதுக்காகவாச்சு இப்போ என்ன அப்படின்றத பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு ஐடியாக்கு வேண்டி நான் போனப்போ என்கிட்ட சொன்னாங்க, அவங்க வந்து 60-40 ஒரு பிளான் என்கிட்ட சொன்னாங்க. 60-40 இன் த சென்ஸ், நீங்கள் வந்து இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு யூனிட் வந்து புக் பண்ணிட்டீங்க சரி, ஆஃப் பிளான் ஓகே, ஸோ அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் 60% பே பண்ணுவீங்க, கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 40% பே பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்குள்ளே என்ன ஒரு 3-4.5 வருஷம் ஆகிடுமா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுங்க 4 வருஷத்தில் அந்த யூனிட்டோட ரேட் ஏறிடும். ஸோ நீங்கள் 100% பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 4 வருஷத்தில் மெச்சூர் ஆனதுமே அப்ரிஷியேட் ஆனதுமே நீங்கள் விற்றுருங்க, வித் வேறு யாருக்காவது ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு செம ஆச்சரியம், நீ இது ஒரு செம பிளானாக இருக்கே. ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட்டு வில்லாலாம் வாங்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. இப்போ சில பேர் கம்ப்ளீட்டான வில்லாஸை வந்து விற்பாங்க, ரெண்ட்டு கொடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு எப்படி பார்த்தாலும் நல்ல பணம் வர்ற ஒரு இண்டஸ்ட்ரி தான் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி, அதுவும் துபாயை பொறுத்தளவுக்கு. பட் என்ன, அமௌண்ட் பெருசாக இருக்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் யோசிப்பாங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட் போடுறதுக்கு. 2,000 dirhams ஃபோன் வாங்குறதுக்கே இந்த ஃபோனா அந்த ஃபோனா, இல்லை வாங்கணுமா வேணாமா அவ்வளோ யோசிக்கிறோம் நம்ம. 1 million, 2 million போட்டு வாங்குற வீட்டுக்கு 4 பேர் வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணதுமே வாங்கிட முடியுமா? ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் யாராவது கேட்டுட்டீங்க அப்படின்னா, ஐ நோ த சிச்சுவேஷன் மைட் பி லிட்டில் டிஃபிகல்ட் நவ், பட் ஸ்டில் வீடு வாங்குறதுக்கு ஆள் இருக்குது, நீங்கள் விற்கிறதுக்கும் ஆள் இருக்கு. ஓகேவா, சரி பாட்டு கேளுங்க ரைட்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். அமீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
4: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 Zoho அழைக்கவும்.
5: Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
7: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: பொன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: சரி ஓகே, உங்களுக்கு எதாவது பாட்டு வேணுமா? 800-8940 ஃபோன் அடிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்கிறத போட்டு விடுவேன் நான். இந்த இண்டிபெண்டன்ஸ் சாங்லாம் நிறைய அப்பப்போ கேட்போம் தெரியுமா? ஆமாம், இப்போ நிறைய பாட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முன்னாடிலாம் இண்டிபெண்டன்ஸ் சாங்குக்கு அவ்வளோவா ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் பண்ணுவாங்க, சில பேர் காசு கையிலேருந்து போட்டுலாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ திங்க் இண்டி, திங்க் மியூசிக் மாதிரி பெரிய பெரிய லேபிளே வந்து காசு போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் ஒரு ஹை குவாலிட்டி ரீல் பார்க்குற மாதிரி இருக்குது, 3-4 நிமிஷத்துக்கு சூப்பராகவும் இருக்குது. என்ன, ஹலோ, யார் பேசுகிறீங்க? யாருங்க? ஷாவுல் ஹனீஃபா, கரெக்டா? ஷாவுல் அமீதா. ஓகே ஓகே ஓகே. என்ன என்ன பாட்டு வேணும்? தென்மேற்கு பருவக்காற்று தேநீர் பக்கம் வீசும் போது, கரெக்டா? ஆனால் 2 நிமிஷம்தான் இருக்கே. ஐயோ, பாது பாட்டு. சரி ஓகே, உங்களுக்கே யாரெல்லாம் கடைசி காலராக வரீங்களோ உங்களுக்கே தெரியுது பாட்டு பாதியில் கட்டாயிடுது. அதனால் கிடைச்ச அளவு கேட்டுக்குங்க, சரியா? தேங்க்யூ பிரதர். ரைட்டு, பாட்டு வருது.
3: ஈவினிங் கரெக் பிரசன்டட் பை பிஎன்சிடி குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. ப்ராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-கேரட் அண்ட் 18-கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: எமிரேட்ஸ் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி தர யுஏஇயை சேர்ந்த பில்லினியர் டாக்டர் ஷம்ஷீர் வயலில் 1 மில்லியன் திரம் ஆதரவாக தருவதாக அறிவித்துள்ளார். இவர் புர்ஜ் ஹில் ஹோல்டிங்ஸின் நிறுவனரும் தலைவரும் ஆவார். ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர், தொழில் முனைவோர் மற்றும் மனிதாபிமான நோக்கங்களுக்கு ஆதரவளிப்பதில் பெயர் பெற்ற ஒரு கொடையாளரும் ஆவார். இவர் உயிர் இழந்தவர்களை தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நம்பிக்கையும் பொறுப்பையும் கொண்டு கனவுகளுடன் இங்கு வந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இழந்த உயிர்களை எந்த ஒரு நிதி உதவியாலும் ஈடு செய்ய முடியாது, ஆனால் இந்த உதவி துயருற்ற குடும்பங்களுக்கு ஓரளவு ஆறுதலை தரும் என நாங்கள் நம்புகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
3: அபுதாபி குடியிருப்பாளர்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் வகையில் அபுதாபி நகராட்சி தற்காலிக வாடகை முடக்கத்தை அமல்படுத்தியுள்ளது. இதன்படி நில உரிமையாளர்கள் குடியிருப்பு, வணிகம் அல்லது தொழில் முறை கட்டிடங்களின் வாடகையை மறு அறிவிப்பு வரும் வரை உயர்த்தக்கூடாது என்றும், புதிய ஒப்பந்தங்களுக்கும் முந்தைய வாடகை தொகையை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதால் குடியிருப்பாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
1: தமிழக செய்திகள்.
3: திரையுலகின் தனிப்பெரும் ஆளுமையையும் கிராமிய கதைகளின் முன்னோடியுமான புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜா இன்று சென்னையில் காலமானார். ரஜினி, கமல் என இரு பெரும் சூப்பர் ஸ்டார்களின் திரைப்பயணத்தை செதுக்கியதில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. முதல் மரியாதை, 16 வயதினிலே போன்ற தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட காவியங்களை இயக்கியவர் பாரதி ராஜா. இவரது மறைவுக்கு திரைத்துறையினரும் பொதுமக்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.
1: இந்திய செய்திகள்.
2: அகர்தலாவில் அரசு ஊழியர்கள் தங்களுக்கும் ஐடி நிறுவனங்களைப் போல் வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை கொடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை வழங்கினால் தங்களால் ஒர்க் லைஃப் பேலன்ஸை சரியாக கையாள முடியும் என்று கூறி வந்தனர். இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை முதல்வர் மாணிக் சாஹா நிறைவேற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
3: அதன்படி மாநிலம் முழுவதும் அரசு அலுவலகங்களிலும் இனி அனைத்து சனிக்கிழமைகளும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. இதற்கு முன்பு மாதத்தில் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை அரசு அலுவலகங்கள் செயல்பட்டன. இனி அந்த நாட்களும் அரசு அலுவலகங்கள் செயல்படாது. இதன் மூலம் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை தினம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட தாக்குதல்தாரி உள்ளிட்ட இஸ்லாமிய மதம் சார்ந்த நபர்களை இலங்கையின் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே வழி நடத்தியுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து ஆதாரங்களும் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறியுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து சுரேஷ் சலே இடையே பல மாற்றங்கள் விசாரணைக்கு தடையாக உருவாகி வருவதாகவும் அவர் இன்று கூறியுள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கொழும்பு பேராயர் இல்லத்தில் குற்றச்சாட்டு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதுகுறித்து தற்பொழுது ஏற்பட்டுள்ள தடங்கல்களை நீக்க சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விசாரணையில் சுரேஷ் சலே தாக்குதல்கள் தாரிகளை வழிநடத்தியுள்ளமை தெளிவாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: உலக செய்திகள்.
3: முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை அவர் உறுதிப்படுத்தி இருந்தார். இது தொடர்பாக டொனால்டு டிரம்ப் தனது பதிவில், நேற்று இரவு ஹார்முஸ் ஜலசந்தி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட

0: பேரில் அமெரிக்க படைகள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க படை மத்திய தலைமையகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அதன் பதிவில், நேற்று அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக ஜனாதிபதி டிரம்பின் வழிகாட்டுதலின் பேரில் அமெரிக்க படை ஈரானுக்கு எதிராக தற்காப்பு தாக்குதல்களை தொடங்கின. ஈரானின் ஆக்கிரமிப்புக்கு இது ஒரு தகுந்த பதிலடியாகும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஈரான் படைகளால் வேண்டுமென்றே குறிவைக்கப்படவில்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் பொறுப்பல்ல என்றும், ஹார்முஸ் ஜலசந்தியில் தற்பொழுது நிலவும் சூழலில் இது போன்ற சம்பவங்கள் நிகழக்கூடும், எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

என்ன பண்ணு கண்டுபிடிங்க. இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க பாப்போம், கண்டுபிடிங்க பாப்போம். நீங்க

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓரளவுக்கு? மியூசிக் கேட்டா நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருவோம் எப்படி பார்த்தாலும். எத்தனை வருஷம் கேட்டிருப்போம், ரேடியோவில் மாற்றி, டிவியில் மாற்றி, ஸ்பாட்டிஃபைல, யூடியூப்ல மாற்றின்னு. வெல்கம் பேக் டு த ஈவினிங் கடக், அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இன்னைக்கு ஆஃபீஸில் டைமுக்கு இருக்கிறவங்க, ஆஃபீஸ்க்கு டைமில் இல்லாதவங்களை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இப்போ ஜென்ரலாக அந்த சேல்ஸில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில், டிரைவிங்கில் இருக்கிறவங்க, நீங்களாம் விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும். நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸ் விட்டு வெளியில் தான் வேலை, ஆஃபீஸ் விட்டு வெளியில் வேலை இருக்கிறவங்களாம் விட்டுருங்க. அப்புறம் அந்த ஹவுஸ் டிரைவராக இருப்பீங்க, அவங்களாம் விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது வந்து அப்ளிகபிளாக இருக்காது. ஆனால் அது போக ஐடிலேயோ இல்லை வேறு ஏதாவது பேங்க்லேயோ இந்த மாதிரி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பீங்களே, எனக்கு கால் பண்ணுங்கள். கரெக்டாக நீ உண்மையாக மனசாட்சிக்கு போதும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, அதாவது ஆஃபீஸ் போகிறவங்களில் வந்து இப்போ ஜென்ரலாக 8 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு டைமிங்னா, ஒரு 9:00 to 5:00 ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டைமிங்னு வச்சுக்கலாம். இப்போ டைம் எல்லாம் மாறும் சில பேருக்கு, ஓகேவா? இப்போ சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வரவங்க இருக்காங்க, கரெக்டாக டைமுக்கு போயிட்டு டைமுக்கு கிளம்புறவங்க இருக்காங்க. அந்த வந்து 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா 5:01 அவன் இருக்கவே மாட்டான், அதுதான் நான். ஸோ இப்போ லேட்டாக போய் வேலை முடிக்கிறதுக்கு லேட் பண்ணி லேட்டாக வரவங்க இருக்காங்க. அதாவது நீங்கள் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போய் சீக்கிரம் வராளா, லேட்டாக போய் லேட்டாக வராளா, இல்லை டைமுக்கு போயிட்டு டைமுக்கு கிளம்புறாளா, என்ன மாதிரி ஆள் நீங்கள்? எனக்கு இன்றைக்கி அதை தெரிஞ்சாகணும். இன்றைக்கி அதை பற்றி பேசுவோம். ஆன் அன் ஆவரேஜ் எத்தனை பேரை கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். ஹலோ, குட் மார்னிங். சரி, யார் பேசுறீங்க? குட் ஈவினிங். என்ன போயிட்டார் அவர் பாட்டில்? ஏங்க, நான் வந்து குட் மார்னிங் தானங்க சொன்னேன். சரி, ஓகே, ஹலோ, வணக்கம்.
1: ஹேப்பி ஈவினிங். ஹவ் ஆர் யூ?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன். பேரு
1: சொல்ல வேணாம்.
0: அப்போ பேரு சொல்லாதவங்க எப்பவுமே பெரிய சம்பவமா சொல்லுவீங்க. சொல்லுங்க, என்ன இண்டஸ்ட்ரி?
1: நம்ம வந்து
0: என்ன டைம் உங்களுக்கு?
1: டைமிங்ஸ் 8 to 5 அந்த மாதிரி.
0: கரெக்ட்டா 8 போயிட்டு 5 கிளம்பிடுவீங்க?
1: 7:30 உள்ள போயிட்டு 4:30 கார் எடுத்துறது, அவ்வளவுதான்.
0: ஓ, அப்படி.
1: ஆமா
0: சார், டெக்னிக்கலி நீங்க இப்ப ஆபீஸ் முடிஞ்சது உங்களுக்கு இப்ப?
1: ஆமா, உங்களோட சுகம் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். என்ன சொல்றது, அந்த வழியில வந்து உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு.
0: அட, சூப்பர் சூப்பர். எங்க, துபாயா நீங்க? துபாய் ஃபேஸஸ் ஸ்கார்ச்சிங் ஹீட் வேவாம், அதுவும் வந்து 50 டிகிரியை தொடும் அப்படின்றாங்க இந்த வாட்டி. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அல்கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீக் சம்மர் சீசன் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து அல்கைஸ் அப்படின்னு பேர். அது வந்து க்ளோஸ் டு 50 டிகிரி அடிக்குமா, அதுவும் வந்து டெசர்ட் ரீஜன்லலாம் வந்து லைட்டாக அதை தாண்டும், கோஸ்டல் ரீஜன்லலாம் வந்து ஒரு 43-44 டிகிரி ப்ளஸ் ஹீட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் இப்போ காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெளியில் தலை காட்டாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நல்லா தண்ணி குடித்து ஹைட்ரேட்டடாக இருப்பீங்களா. அண்ட் மிட் டே ஒர்க், 12:30 to 3 PM மிட் டே பிரேக்கும் சொல்லிட்டாங்க. 15ஆம் தேதியிலேருந்து வரப்போகிற திங்கக்கிழமிலேருந்து வர வருது, திங்களா, ஞாயிற்றுக்கிழமை தானே 15ஆம் தேதி, ஏதோ ஒரு நாள் அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனவே பார்த்துங்க என்ன. ஓகேவா?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்கிற மாதிரி ரெண்டு பாட்டு நறுக்குன்னு வந்துட்டு இருக்கு. கேட்டு முடிங்க. We'll be back now. Bravo, you're listening to 89.4 Tamil FM.
3: என் இனிய தமிழ் மக்களே,
4: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும்
3: தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
2: Back to back.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கேட்டிங்களா, பிக் நியூஸ் ஃப்ரம் தி யுஏஇ லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி யுஏஇ லாட்டரி.ae. brought to you by the game LLC, licensed by the GCGRA. For and above only. Terms and conditions apply.
2: சீக்கோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஒரே இடத்துல இன்னைக்கே Z5 subscribe பண்ணுங்க.

0: இன்று ஜூன் 10ஆம் தேதி அன்று தன்னுடைய 66th 66th பர்த்டேவை கொண்டாடும் பாலகிருஷ்ணா அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே. யாரா பாலகிருஷ்ணா அப்படின்னீங்கன்னா, ஆக்டர் பாலகிருஷ்ணா இருக்கார்ல, பாலையா பாலையா ஜெய் பாலையா. எனக்கு வந்து இப்போ தமிழ் ஆடியன்ஸ்க்கு பாலகிருஷ்ணாவோட படங்கள் வந்து வேறு விதமாக கன்சியூம் ஆகும். எப்படின்னா பயங்கர ஹை ஹீரோயிசம் அண்ட் டைலாக்ஸ்லாம். இப்போ எனக்கு தெரிஞ்சது மோஸ்ட் ஆஃப் த தமிழ் ஆடியன்ஸ் பாலகிருஷ்ணா படங்கள் பிடிச்ச நிறைய தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவர் நேரடியாக ஒரு தமிழ் படம் நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பல பேரோட ஒரு வேண்டுகோள். Okay, if you know why. Anyways, welcome back. Nam Bravo, you're listening to 89.4 Tower FM. And இது the evening கடக். எத்தனை பேர் டீ குடிச்சிங்க? எனக்கு இந்த டீ குடிச்சிங்களா இல்லையான்னு யாராவது கேட்டாலே உடனே குடிக்கணும் போல தோணும். அது குடிச்சிருந்தாலும் சரி, குடிக்காட்டினாலும் சரி. சரி, இன்றைக்கி வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு கரெக்டான டைமுக்கு நீங்கள் போகிறீங்களா இல்லையா? என்ன டைமுக்கு போகிறீங்க? சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் வர ஆளா நீங்கள், டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வர ஆளா நீங்கள், இல்லை லேட்டாக போயிட்டு லேட்டாக கிளம்புற ஆளா நீங்கள்? எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சாகணும். வணக்கம்.
1: வருவாங்க.
2: இந்த புது கம்பெனில பழைய கம்பெனில
0: ஒரு கம்பெனி ஒரு மாதிரி குழம்பிராது இந்த கம்பெனில போட வேண்டிய காசுக்கு அந்த அங்க போடுறது இங்க வர மசாலா மாதிரி வந்து மிக்ஸ் மசாலா மாதிரி வந்து அதான் இப்ப இந்த கம்பெனி ஓகே 15,000 அப்ப அந்த கம்பெனில ஒரு 5,500 அப்படி ஜீரோ எல்லாம் மாத்தி போடுற மாட்டீங்க?
2: எனக்கு
0: கிளம்புறப்பே வேலை குடுக்கறாங்களே, அப்ப இவங்க எங்க போறாங்க? இவங்க எல்லாம் கரெக்டா போயிடுறாங்களா? இந்த உங்க மேனேஜர்லாம்
2: போயிட்டான் வேலையை வந்துட்டு
0: பாருங்க. இந்த மேனேஜருங்களாம் ரேடியோ கேட்டுன்னு இருக்கீங்களா? அது எப்படி உங்களுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு கரெக்டாக 6 மணிக்கு நீங்கள் போய் ஃபைலை கொடுக்குறீங்க? அவங்களாம் வீட்டுக்கு போகணுமா? அவங்களுக்குலாம் டிராஃபிக் இல்லையா? நான் கேட்குறேங்க உங்களுக்கு பதிலாக, சரியா?
2: ஒரு மனுஷன்
0: எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குண்ணா. வா, ஆமாம், இந்த கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆருங்களாம் இருக்கீங்களே, அடுத்தவன் வேலை செய்கிறானா இல்லையான்னு பார்க்குறீங்களே, அவன் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறானா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்களா? எனக்கு புரியவே இல்லையே. ஹவு டஸ் எவ்ரிபடி, எல்லா ஹெச்ஆர் எல்லா கம்பெனியில் இருக்கிற எல்லா ஹெச்ஆருடைய டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்கு, ஏன் மனந்திருந்து வாலில இருந்து ஒரு பாட்டு வருது? ஐயோ, நீ எனக்கு ஏதாவது மெயில் ஒர்க் பண்ணுவார, பயமா இருக்கு எனக்கு.
3: The Evening Correct presented by BNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: Nekana, 91 pode.
5: 90s not out.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
2: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
3: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
2: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
3: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: ரிலாக்ஸ்
6: ரொம்ப

0: 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 546 பரவாயில்ல. எனக்கு இந்த சம்மரில் ரொம்ப பிடிச்ச விஷயமே டைம் வந்து பட்டு பட்டுன்னு போயிடும். அப்போ வின்டரில் போகாதா அப்படின்னா வின்டர்லையும் பட்டு பட்டுன்னு தான் போகும், ஆனால் சம்மரில் பட்டு பட்டுன்னு போயிடும். எனிவேஸ் இன்னைக்கு வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு கரெக்டான டைமுக்கு போகிறீங்களா? என்ன டைமுக்கு போகிறீங்க? சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வராளா நீங்கள்? டைமுக்கு போயிட்டு லேட்டாக வராளா நீங்கள்? இல்லை டைமுக்கு போயிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் இங்கே உட்காந்தன்னா இந்த படைய பொண்ணோட மூச்சு நின்று போச்சுன்ற அளவுக்கு சரியாக கரெக்டாக இருக்கீங்களா? யார் நீங்கள்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ ப்ரோ. வணக்கம் ப்ரோ.
0: பேர் சொல்லுங்க. வணக்கம்.
1: பேர் வந்து வெங்கடேஷ் ப்ரோ.
0: சரிங்க, சொல்லுங்க வெங்கடேஷ்.
1: காரைக்குடி, நம்ம ஊர், தமிழ்நாட்டில். இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சூப்பர். என்ன வேலை? சரிங்க, போறே கரெக்டாக போறீங்களா இல்லை? நீங்கள் யாரு அது சொல்லுங்க. யாருன்னா பேர்லாம் சொல்லிட்டீங்களா? லைக் ஜென்ரலாக கேட்குறேன், லைக் டைமுக்கு போறாளா நீங்க இல்லை எப்படி? ஆ, அதான் ஓ, ஒரு நாள் வந்து 5 o'clock கிளம்புனதுல அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ தூரம் ஆக்சுவலி உங்கள் ஒர்க்குக்கும் நீங்கள் இருக்கிற
1: இடத்துக்கு? 1 hour ட்ராவலுங்க.
0: எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஒர்க் எங்கே இருக்கு?
1: தேராலேருந்து ஜுமேரா 2க்கு போனோம்.
0: ஆ, ஓகே ஓகே. எப்படி பார்த்தாலும் இப்போ நீங்கள் வந்து மெட்ரோலெலாம் போனாலுமே ஒரு 1 hour கிட்ட ஆகிடும். அதுக்கு நீங்கள்
1: மெட்ரோவில் போனால் 40 minutes ஆயிடும், கேபில் வந்தால் 1 hour ஆயிரும்.
0: சரி, ஓகே, ஃபைன். 1 hour இப்போ காணும், கொஞ்சம் காண்டு தான். அந்த 1 hour ஏதாவது பண்ணுங்க. காலைல போறீங்களா?
1: தூங்கிட்டே போயிட்டு தூங்கிட்டே வந்துடும்.
0: ஓகே, லைஃப் ஆஃப் மெனி ரெசிடென்ஸ் இன் த UAE. எப்படின்னா அந்த கம்பெனி வெஹிக்கிளில் வர்றதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்து லேட்டாக கூப்பிட்டு போகிறாங்க. காண்டு எனத்தேங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து விதி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். என்ன கைஸ், பாட்டு வருது, அப்படி கேட்டுப்பிடிங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன். பால் டப்பாவோட OCB, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இந்த பாட்டு நானும் பால் டப்பாவும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ரேடியோவில், ஸ்டேஜ்லலாம். கேட்டுப்பிடிங்க, திருப்பி வரேன். வீல் டாக் நம்பரா ஓ லிசனிங் டு 89.4 தமிழ் FM, and this is the evening kodak K4 poli pinna so niko no said siga ni a puja sa purilala.

0: ओसीपी मिल गया, हाँ मिल गया ओसीपी मेरे को, मिल गया
1: ओसीपी।
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
2: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
3: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
2: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
3: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: சரிப்பா, ஓகே. பிசினஸ் அப்டேட்.
7: பிசினஸ் அப்டேட். பிசினஸ் அப்டேட்
8: brought to you by zoho.com.
6: அதாவது கேஷ் யூஸ் பண்ணி செலவு பண்ணுறவங்க வந்து 20% கம்மி ஆகிட்டாங்களாம். இப்போ எத்தனை பேர்கிட்ட கேஷ் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். என்ட்டெலாம் வந்து நான் வாலெட்டே எடுக்கிறது இல்லை, என் ஃபோன் தான் வாலெட்டே. ஃபோனில் வந்து கார்டு அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால ஒரு தரம் கூட எங்காவது போய் தண்ணி இன்னி காஃபி கீஃபி எது வாங்கினாலுமே ஃபோன்லே அந்த டிஜிட்டல் பேமெண்ட்லேயே பண்ணிக்கிறது. ஊருக்கு போனாலுமே பேடிஎம் ஃபோன்பேன்னு எல்லாமே இருக்குது. யூஏயில் வந்து கான்டாக்ட் ப்ளஸ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இப்போ டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. சவுதி அரேபியாவில் வந்து கிட்டத்தட்ட 70% நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 2025 70% பீப்புள் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் கம்பேர்ட் டு 2023. பாருங்களேன், ஸோ தோ தி வேர்ல்ட் இஸ் கோயிங் கேஷ்லெஸ், ஓகே, ஃபாஸ்டர் தேன் ஆல்மோஸ்ட் எனி ஒன் ப்ரெடிக்டட். ஸோ அதனால் வந்து நிறைய இப்போ இதனால் யாருக்காவது இது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன, நீங்கள் எங்காவது போகிறீங்க, யாருக்காவது டிப்ஸு கிப்ஸு கொடுக்கணும், இந்த மாதிரி நேரத்தில் கேஷ் இல்லைனா கொஞ்சம் காண்ட. எனக்கெலாம் 100 தரம் 200 தரம் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னா சொல்ல மாட்டேன். பாத்ரூம் நாள் ஆகுது எப்போவுமே எல்லாம் இப்போ ஆப்பில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், அப்படியே பே பண்ணிடுறோம். கடைக்கு போனாலுமே வந்து சாம்சங் பே ஆப்பிள் பே போட்டு பே பண்ணிக்கிறோம். வந்து சில்லற காசெல்லாம் வந்து ஆக்சுவலி சில்லற காசெல்லாம் பார்த்தா ரொம்ப நாளாச்சு. 1 தரம் காயின்லாம் பார்த்தா ரொம்ப நாளாச்சு. சரி, ஓகே, பேருக்கு 10-20 தரம் எங்காவது மூளையில் இருந்தது அப்படின்னா இந்த பார்க்கிங்லாம் எங்காவது போய் போகிறீங்கன்னா அந்த வண்டி கிளீன் பண்ணுறவங்க கூட இப்போ வந்து கார்டு மிஷினோட தான் சுற்றுறாங்க.
7: பிஸ்னஸ் அப்டேட். பிஸ்னஸ் அப்டேட்
8: brought to you by zoho.com. zoho recruit irukumbodhu candidate recruitment patti oru kavalaiyum illa. Call 800 zoho or visit zoho.com/recruit.
6: sama kannatna nalarachila oru paattu ipo paattu super anchila ocb kettu pudichingala. seri nam enalla adey weather update-ium weather-ium sollite na adiye 6 o'clock mela jump avaren.
8: weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
6: அஜ்மான்ல 38 degree அன்னைக்கு, ஓகே 38 இஸ் ஃபைன். ராசல் கேம் அவ்வளோன்னு பார்ப்போம். சூடாக இருக்குமே 40 degree. ஃபுஜேரா தான்ப்பா நம்ம ஃபேவரட் எமிரேட். நான் தினம் சொல்கிறேன் இந்த வாரம் போயிடுவேன்னு நினைக்கிறேன் ஃபுஜேராக்கு. 39 degree. அலைன் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 44 degree. அட கடவுளே, உமல் கோயின் வந்து எவ்வளோ சொல்லுங்கள் சொல்லுங்கள். 38 degree, ஓகே, ரைட்டு. உள்ளதுலேயே ஹாட்டஸ்ட் இஸ் அலேன் அண்ட் லோவஸ்ட் இஸ் துபாய் அண்ட் ஷார்ஜா. 38 38. உமல் கோயின் 38. சரிப்பா, பாட்டு வருது கேளுங்க, நம்ம அப்படியே 6 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம். நான் ப்ராவோ அண்ட் யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் FM அண்ட் திஸ் இஸ் யோர் ஃபேவரட். அவங்க ஃபேவரட். அந்த ஆன்டியோட ஃபேவரட் த ஈவினிங் கடக் யா.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
6: Ramanal kaichi yan thalaiva. Ramanal kaichi yan thalaiva. யுவனோட பாட்டுன்னு வருது. இந்த பாட்டுலாம் நீங்க டிவியில கேட்டிருப்பீங்க, இப்ப ரேடியோல கேளுங்க. யுவன் சங்கர் ராஜா ஐசியில்

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: அஜ்மன் ஆட்சியாளர் மாண்புமிகு ஷேக் ஹுமைத் பின் ரஷீத் அல் நுஜமியின் உத்தரவின்படி அஜ்மான் அரசில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள், சோர்வாக உள்ள கர்ப்பிணி ஊழியர்கள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட 5 அல்லது அதற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பராமரிக்கும் ஊழியர்களின் தினசரி பணி நேரம் குறைக்கப்படுகிறது. இந்த புதிய விதிமுறை 2026 செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வரவுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக துபாய் வரும் நோயாளிகளுக்காக ஸ்மார்ட் மருத்துவ விசா சேவையை அறிமுகப்படுத்த துபாய் திட்டமிட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். பிறகு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசுக்கு வாக்களித்த அதிமுக உறுப்பினர்கள் எஸ் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு, பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டன. பொதுவாக ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் அதிலிருந்து 6 மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும். அந்த வகையில் விரைவில் மேற்கொண்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை வரும் 22 தேதிக்குள் செய்யுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான மாவட்ட கலெக்டர்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 5 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளையும் உதவி அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: கேரளாவில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணச் சலுகை வழங்க மாநில அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்த திட்டம் வருகிற 15 தேதி முதல் கேரள அரசின் சாதாரண சேவை பேருந்துகளில் அமல்படுத்தப்பட உள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதல் மந்திரி சதீஷன் இந்த தகவலை கூறினார். அவர் கூறியதாவது, இந்திரா உத்தரவாத திட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்படும் இந்த சலுகைக்கு பிரியதர்ஷினி என பெயரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: இலங்கை செய்திகள்.
2: லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினால் கைது செய்யப்பட்ட தென் மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டிசில்வாவை 12 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினால் கைது செய்யப்பட்டு அலுட்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீண்டகால விசாரணைகளின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: உலக செய்திகள்.
2: பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தலிபான்களின் கிளை அமைப்பான தெஹ்ரிக் இ தலிபான் அமைப்பு பாகிஸ்தானில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் அரசு குற்றம்

0: கம்பெனிஸ் சின்ஸ் 1982. டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: Star of the month. Singer

0: உன்னையும் போய்படி காட்டட்டா.
1: என் இனிய தமிழ் மக்களே,
2: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
3: பேக் டு பேக்
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: வெல் எஸ் பரதராஜா அவர்கள் மறைந்த தினம் இன்னைக்கு. ஸோ அதனால் டு பே ரெஸ்பெக்ட் டு த லெஜண்ட் நம்ம ரேடியோவில் ஷோவில் இருக்கிற, அதாவது ஒரு ஷோ ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டூ சாங்ஸ் எல்லாமே பாரதிராஜா அவர்களோட படத்துலேருந்து தான் பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ பேக் டு பேக் சாங் வரணும், ஆனால் நான் நடுவில் வந்திருக்கேன். இதை மறுபடியும் சொல்கிறதுக்காக தான் இதை தூக்கி மேலேயும் நம்ம மியூசிக் தூக்கி கீழேயும் போட்டு அப்படியே பேசலான்னு. தாஜ்மஹல்லேருந்து ஃபஸ்ட்டு பாட்டு, அப்புறம் கிழக்கு வாசல் அதுலேருந்து ரெண்டாவது பாட்டு உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே, இன்வெஸ்ட் ரிமைன் பண்ணணும்ல, ஏன்னா நிறைய பேர் இப்போ தான் ரேடியோ ஆன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்காக தான். சரி, தேர் இஸ் அன் அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: கோல் ரேட்டே சொல்லிரலாம் அப்படின்னு நினைச்சேன். 24 கேரட் தங்கத்துடைய விலை 502 திரம்சாம், உள்ளதிலே லோவஸ்ட் ஆஃப் த லோவஸ்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 100 திரம்ஸ் கிட்ட இறங்கியிருக்கு ஆன் த ஹோல் பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசத்துல. ஏன்னா 612 திரம்ஸ் இருந்துச்சுன்னெலாம் படிச்சிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா 502 திரம்ஸ் இப்போ, அண்ட் 22 கேரட் தங்கம் வந்து 465 திரம்ஸ் 465 திரம்ஸ், 21 கேரட் தங்கத்துடைய விலை 445 திரம்ஸ் 75 ஃபில்ஸ், 445 திரம்ஸ் 75 ஃபில்ஸ், அண்ட் 18 கேரட் வந்து 382 திரம்ஸ் 25 ஃபில்ஸ். யாராவது தங்கங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் தி ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒரு சரியான ஒரு டைம் போய் தங்கம் வாங்குறதுக்கு. போய் கடனுடன் வாங்கியாவது வாங்கி வச்சிட்டிங்கன்னா, இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பிரச்சனையெல்லாம் சரியாச்சு அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே ரிவைவ் ஆகிடும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, தாஜ்மஹல்ல இருந்து சரியான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. மனோஜே பாடி இருப்பாரு. சோ அன்ஃபோர்ச்சுனேட்லி மனோஜும் இல்ல. எனிவேஸ் பாட்டு கேளுங்க. லெஜெண்ட்ஸ் கேன் பேஸ் அவே பட் தேல் பி ரிமெம்பர்ட். இப்போவே நம்ம ஞாபகத்துலேயே இருப்பாங்க. பாட்டு கேளுங்க. ஐல் பி பேக். நான் பிராவோ அண்ட் யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
2: Back to back.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சம்மர்
2: வந்திருக்கேன். Terms and conditions apply.
3: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
2: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
3: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
2: and weekly cash prize கூடவே ஜெயிக்கலாம்.
3: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
2: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சாயங்காலம் ஒரு 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு லைட்டாக இறங்குது. சரியா, இப்போ வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஆஃபீஸ்க்கு வேண்டி. 89.4 தமிழ் எஃப்எம் இன்ஸ்டாகிராமை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா, வாட் ஆர் யூ டூயிங் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தனியாக வீடியோ பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, அதாவது சோஷியல் மீடியா என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு தனியாக அங்கே ஒரு உழைப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்களாம் சேர்ந்து. ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அதாவது என்னடா சர்ப்ரைசிங்லேயும் நல்லாயிருக்கு, இன்றைக்கி அவ்வளோ சூடெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் நேற்றுக்கு பேசின மாதிரி அதே தான், வெயில் வந்து என்ன தான் பங்குனி வெயில் பல்ல காட்டி அடித்தாலும் சுட சுட டீயை வாங்கி குடிக்கிற ஆட்கள் தான் நம்பலாம். எத்தனை பேர், ஹவு மெனி ஆஃப் யூஆர் வித் மீ? நான் இப்போ அந்த மாதிரி ஒரு செயலாக தான் செஞ்சுட்டு அப்படி திருப்பி வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து லாஸ்ட் 1 ஹவரில் என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா, கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போகிற டைம், அதாவது ஆஃபீஸ்க்கு டைமுக்கு போகிறவங்க, அப்புறம் லேட்டாக போகிறவங்க, லேட்டாக போய் லேட்டாக கிளம்புறவங்க, சீக்கிரமாக போய் லேட்டாக கிளம்புறவங்க, லேட்டாக கிளம்புறவங்களை பார்த்தா தான் எனக்கு சில நேரம் காண்டாகும். ஏன்னா இது எதுக்கு சீக்கிரம் போகிறீங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் ஏன் லேட்டாக வரீங்க? சீக்கிரமாக போயிட்டும் எப்படி உங்களுக்கு வேலை முடிய மாட்டேங்குது, எப்படி லேட் ஆகுது, எனக்கு இது எதுவுமே தெரில. கரெக்டாக டைமுக்கு போய் கரெக்டாக டைமுக்கு கிளம்புறவங்க இருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆள்? இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டிங், சேல்ஸு இந்த மாதிரி ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபீஸில் வேலையே இருக்காது பெருசாக. அதனால் அவங்க நீங்களாக விட்டுருங்க. யூஆர் ஆல் லைக் எக்ஸெம்டட். டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏன்னா உங்களுக்குலாம் டைம் கிடையாது. அதான் 8 மணி நேரம் 9 மணி நேரம். ஆனால் மற்றவங்களாம் இருப்பீங்கல்ல, அந்த ஐடி, பேங்க்கு, ஆயில் கேஸ் அண்ட் ஃபீல்டு, இதிலெல்லாம் இருக்கிறவங்களாம் இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு, சாரி. கரெக்டாக டைமுக்கு போயிட்டு வராளா நீங்கள், லேட்டாக போயிட்டு லேட்டாக வரீங்களா, என்ன மேட்ரு? ஹலோ, ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரியாஸ் பிரபு.
0: ரியாஸ் வந்து என்ன என்ன வேலை செய்றீங்க ரியாஸ்?
1: நான்
0: வந்துட்டு பிக்அப் இன்டர்நேஷனல் சேல்ஸ்.
1: ஆமாங்க, அதாவது ஐ டேக் கேர் ஆஃப் ஃப்ரம் பாகிஸ்தான் டு ஆஸ்திரேலியா, ஐ ஹேண்டில் ஆல் தி கண்ட்ரீஸ்.
0: வி லைக், என்ன சேல் பண்றீங்க?
1: வாட்ச்
0: சேல் பண்றீங்களா? வாவ் மேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இண்டஸ்ட்ரி இன் ரீசன்ட் டைம்ஸ். நானே ஒரு வாட்ச் கலெக்டர் ஆயிட்டேன் தெரியுமா?
1: ஓ,
0: என்ன என்ன பிராண்ட் ப்ரோ?
1: பியர் போலீஸ், டிம்பர்லேண்ட், ஷெரூட்டி, ஸ்விஸ் மிலிட்டரி, சாண்டோஸ்.
0: ஓ, அந்த மாதிரி. சரி, ஓகே. சரி, ஓகே. 500
1: போயிடுவீங்க.
0: ஒரு சம்பிரதாயம். ஒரு டவுட்டு, இப்போ நீங்கள் வந்து 5:30 சரியா, ஒரு 5:45 வச்சுக்கிங்களேன், உங்கள் உங்கள் மேனேஜரோ சம்படி ஹூ இஸ் ஆன் டாப் ஆஃப் யூ, நீங்கள் கொஞ்சம் அந்த அந்த பாகிஸ்தான் மார்க்கெட்டை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்குங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 5:45 நிம்மதியா இருக்கு என் வாழ்க்கை, அதை கெடுத்துறாதடா ஏதாவது கேட்டுன்றீங்க.
1: Okay, இது மாதிரி ஒமான்ல இருந்து, துபாயில இருந்தேன், ஒமான்ல இருந்தேன், டிஃபரெண்ட் இது படி இருந்து
0: நீங்க சரி ஓகே, ஜாலியா இருங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏதோ சொன்னார் கடைசியில் என்னன்னு புரியல, பட் ஓகே. கருப்பில் இருந்து காட் மோடு வருது உங்களுக்கு. இப்போ இந்த இந்த பாட்டெல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா? அப்படி இருந்தது. கேட்டு முடியுங்க சாயபயங்கரோட இசையில் அண்ட் வாய்ஸில். திஸ் இஸ் த ஈவினிங் கலர் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
2: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
3: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
2: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
3: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: ரிலாக்ஸ்
8: பிசி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
1: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது Zoho.com இருக்கு வருக.
3: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிரால கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAE லாட்டரி.ae. brought you by the game LLC licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.

0: ஓகே, இன்றைக்கி நான் வந்து கரெக்டாக உங்கள் ஆஃபீஸ்க்கு என்ன டைமுக்கு போகிறீங்க, டிமிக்கி கொடுக்குறீங்களா? 8 மணி ஆஃபீஸ்க்கு வந்து 9 மணிக்கு போய் அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட போயோ இல்லை உங்கள் ஹெச்ஆர்கிட்டயோ போயோ எப்படியோ ஐசி கீஸ் வச்சு நீங்கள் லேட்டாக வர்றதை அவங்க கண்டுக்காதபடிலாம் பண்ணுறீங்களா? இல்லை கரெக்டாக 10 மணிக்கு தாங்க ஆஃபீஸு, 9:59 இருப்பேன், 5 மணிக்கு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளை நீங்கள். அதுதான் வந்து நீங்கள் பேச ஆரம்பித்தோம். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேசினார், அவர் என்ன சொன்னார்னா, அதை சொல்கிறதுக்கு மாதிரி இங்கே இன்னொருத்தர் இருக்கார், ஐ டாக் டு ஹிம். ஹலோ,
1: ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங். என்ன ஒரு கிளியரான ஒரு வாய்ஸா இருக்க, யார் இது?
1: ஆ ப்ரோ, என் பேர் தமிழ் செல்வன்.
0: எனக்கு
1: எனக்கு ஒரு 5:20-5:30 நான் கிளம்பிடுவேன். 5:30 கிளம்பிட்டு ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு 6:00.
0: அதாவது டைமுக்கு கிளம்புற ஆள் நீங்க?
1: ஆமா, அப்படியே வச்சுக்கலாம். பட் 6 மணிக்கு, பட் நான் ஒரு 5:30
0: கிளம்பிடுவேன். எனக்கு கேட்டுச்சு. ஆனா நான் பெரும்பாலும் எப்படின்னா 5:30 முடியுங்க, நான் ஒரு 6 மணிக்கு அப்படி சொல்லியே எல்லாரும் அப்படி எல்லாரும் அப்படி சொல்லி
1: பழகிட்டேன். எனக்கு 6 மணிக்கு முடியும், பட் நான் 5:30 கிளம்பிடுவேன்.
0: காலையில கரெக்டா போயிடுவீங்க?
1: ஆமா, காலையில கரெக்டா போயிடுவோம்.
0: யாரும் உங்களை வந்து கேட்க மாட்டாங்களா என்ன சாயங்காலம்?
1: ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் நான் தான், சோ ஃபுல் கண்ட்ரோல் என்னோட
0: தான். ரூல்ஸ் போட்டதே நான் தான்.
1: தனிக்காட்டு ராஜா மாதிரி நம்ம தான் எல்லாமே ஆளினால்.
0: இப்ப சப்போஸ் உங்க கம்பெனிக்காரங்க யாராவது கேட்டாங்கன்னா?
1: இல்ல, ஆக்சுவலி இருக்காங்க, இங்க ஓனருக்கு ரிப்போர்ட் பண்ணனும். ஏன்னா டியூட்டி டைம் 8 தானே, நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன்.
0: ஓகே,
1: இப்ப ஈவினிங் வந்துட்டு 6 அப்படிங்கறப்ப 5:30 கிளம்புறது ஒண்ணு பிரச்சனை இருக்காது,
0: பிரச்சனை இல்ல. இல்ல, நிறைய ஓனர்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 6 ஆனா ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி கிளம்புறீங்க அப்படி கேட்பாங்க.
1: அப்படி சொல்ல, எங்க கம்பெனி வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி,
0: உங்க ஓனர் வந்து சில் போல.
1: ஆமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்படிங்கறனால அது எப்படி சொல்ல, நமக்கு ஒரு பிளஸ் னு வெச்சுப்பாங்களே.
0: பரவாயில்லையே.
1: அதனால இப்ப லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கு.
0: லைஃப் ரொம்ப, ஐயோ போச்சு, லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு.
1: ஆமா, சிவில் எக்ஸிகியூஷன் டிபார்ட்மெண்ட் லைஃப் நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. டைமிங் பிரச்சனை இல்ல.
0: இல்ல,
1: அனுபவிக்க
0: முடியாதவங்க யாராவது இப்ப வயிறு எரிஞ்சாங்கன்னா முடிச்சது. ஐயோ, சரி, ஓகே, உங்க ஸ்கெட்யூல் நல்லபடியா போட்டோம். தேங்க்யூ. இப்போ வந்து ஐ வாண்ட் டு மீட் இஸ் பாஸ் அந்த மாதிரி இருக்குது எனக்கு. பரவாயில்லையே. இப்போ அதாவது எனக்கு என்ன தோணுன்னா, வியர் இன் 2026, ரைட்? இப்போ நீங்கள் வந்து வேலை முடிஞ்சா அவ்வளோதான். நீ வந்து 5 மணி நேரம் இருக்கியா இல்லை 8 மணி நேரம் இருக்கியோ இல்லை ஆஃபீஸ்லேயே கடந்து கடையாக கிடக்குறியோ அது முக்கியம் இல்லை. நான் கொடுத்த வேலையை சீக்கிரம் முடிக்கிறியா, அப்புறம் ப்ரோஆக்டிவாக ஒர்க் பண்ணுறியா, அதுதானே முக்கியம். ஆக்சுவலி சில பேர் எப்படின்னா 9 மணி நேரம் 8 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கணும், அந்த கணக்கு காட்டணுன்றதுக்காகவே மெனக்கிட்ட உட்கார்ற மாதிரிலாம் இருக்குது. தேர் இஸ் நோ ப்ரொடக்ட், ஐ டோன்ட் சி அ க்ரோத், ஆர் அங்கே வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரில. சரி, ஏதோ உண்டு. இதெல்லாம் யாருக்கு எப்போ புரிஞ்சு என்னத்தான் போக, ஒரு பாட்டு வரப்போகுது, கொஞ்சம் பழைய பாட்டாக ஏதாவது ஒரு பாட்டு தேடணுமே. எங்கே ஒரு பாட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க எனக்கு. சரி, நல்ல பாட்டு வருது, கேளுங்க. மீகாமன்லேருந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டுலாம் கேட்டு. கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: Vanakkam. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
2: அமீரக செய்திகள்.
4: அஜ்மன் ஆட்சியாளர் மாண்புமிகு ஷேக் ஹுமைத் பின் ரஷீத் அல் நுஜமியின் உத்தரவின்படி அஜ்மான் அரசில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள், சோர்வாக உள்ள கர்ப்பிணி ஊழியர்கள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட 5 அல்லது அதற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பராமரிக்கும் ஊழியர்களின் தினசரி பணி நேரம் குறைக்கப்படுகிறது. இந்த புதிய விதிமுறை 2026 செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வரவுள்ளது.
5: அபுதாபி குடியிருப்பாளர்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் வகையில் அபுதாபி நகராட்சி தற்காலிக வாடகை முடக்கத்தை அமல்படுத்தியுள்ளது. இதன்படி நில உரிமையாளர்கள் குடியிருப்பு, வணிகம் அல்லது தொழில்முறை கட்டிடங்களின் வாடகையை மறு அறிவிப்பு வரும் வரை உயர்த்தக்கூடாது என்றும், புதிய ஒப்பந்தங்களுக்கும் முந்தைய வாடகை தொகையே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதால் குடியிருப்பாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
2: தமிழக செய்திகள்.
5: தமிழ் திரையுலகின் தனிப்பெரும் ஆளுமையையும் கிராமிய கதைகளின் முன்னோடியுமான புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜா இன்று சென்னையில் காலமானார். ரஜினி, கமல் என இருபெரும் சூப்பர் ஸ்டார்களின் திரைப்பயணத்தை செதுக்கியதில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. முதல் மரியாதை, 16 வயதினிலே போன்ற தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட காவியங்களை இயக்கியவர் பாரதி ராஜா. இவரது மறைவுக்கு திரைத்துறையினரும் பொதுமக்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.
4: கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். பிறகு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசுக்கு வாக்களித்த அதிமுக உறுப்பினர்கள் எஸ் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு, பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டன. பொதுவாக ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் அதிலிருந்து 6 மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும். அந்த வகையில் விரைவில் மேற்கொண்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை வரும் 22 தேதிக்குள் செய்யுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான மாவட்ட கலெக்டர்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 5 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளையும் உதவி அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: கேரளாவில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணச் சலுகை வழங்க மாநில அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்த திட்டம் வருகிற 15 தேதி முதல் கேரள அரசின் சாதாரண சேவை பேருந்துகளில் அமல்படுத்தப்பட உள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதல் மந்திரி சதீஷன் இந்த தகவலை கூறினார். அவர் கூறியதாவது, இந்திரா உத்தரவாத திட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்படும் இந்த சலுகைக்கு பிரியதர்ஷினி என பெயரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
5: அகர்தலாவில் அரசு ஊழியர்கள் தங்களுக்கும் ஐடி நிறுவனங்களைப் போல் வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை கொடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை வழங்கினால் தங்களால் ஒர்க் லைஃப் பேலன்ஸை சரியாக கையாள முடியும் என்று கூறி வந்தனர். இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை முதல்வர் மாணிக் சாஹா நிறைவேற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
4: அதன்படி மாநிலம் முழுவதும் அரசு அலுவலகங்களிலும் இனி அனைத்து சனிக்கிழமைகளும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. இதற்கு முன்பு மாதத்தில் 2 மற்றும் 4 சனிக்கிழமை அரசு அலுவலகங்கள் செயல்பட்டன. இனி அந்த நாட்களும் அரசு அலுவலகங்கள் செயல்படாது. இதன் மூலம் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை தினம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
5: லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினால் கைது செய்யப்பட்ட தென் மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டிசில்வாவை 12 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினால் கைது செய்யப்பட்டு அலுட்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீண்டகால விசாரணைகளின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
2: உலக செய்திகள்.
4: பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தலிபான்களின் கிளை அமைப்பான தெஹ்ரிக் இ தலிபான் அமைப்பு பாகிஸ்தானில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் அரசு குற்றஞ்சாட்டி வருகிறது. இந்த அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் ஆதரவு அளிப்பதாக கூறி அந்நாட்டின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துகிறது. இதற்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தானும் அவ்வப்போது பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலால் எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை

ஒன்னையும் போய்படி காட்டட்டா. எனி ஃபுட்பால் லவர்ஸ் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு செம்ம மேட்ரு ஒன்று வந்துருக்கு. ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ரேடியோவில் இது சொன்னாங்க, துபாயில் இப்படி ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இங்கேருந்து ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, துபாயில் என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு பீத்திக்கலாம் நம்ம இந்த நியூஸை கேட்டு.

0: ஃபோர்த் அவர் அண்ட் ஃபைனல் அவர் ஆஃப் த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி திடீர்னு என் ஃபோன் ஒன்று அடிக்குது. சே, என் ஃபோனில் ரிங் அடிச்சுது. எடுத்து பார்த்தா, அட எங்கள் ஆத்தா நிவேதா ஃபோன் பண்ணுறா. அதுக்கப்புறம் நிவேதாக்கு ஃபோன் அடிச்சு, என்ன என்ன மேடம், என்ன கிளம்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது, நான்லாம் கிளம்பிட்டுருக்கேன், பேக் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கல அப்படிலாம் என்கிட்ட கேட்டால், நான் வந்து தயங்கவே இல்லை, பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டேன். சுபா அது மாதிரி அந்த அது மாதிரி தான் சொல்லணும், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா சரி ஓகே. 16 வயதுன்னு இல்லை இருந்தும் அதுக்கப்புறம் முதல் மரியாதையில் இருந்தும் செம்ம பாட்டு, சரியான பாட்டுனா சரியான பாட்டு உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பாட்டு வந்து மலேசியா வாசுதேவர்கள் பாடுறார், ரெண்டாவது பாட்டு வந்து எஸ் ஜானகமே பாடுறாங்க. சரி ஓகே, அவங்களாம் பாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நியூஸ் வேணும்ல, ஃபுட்பால் நியூஸ் சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ வந்து இந்த மேரியட் ரிசார்ட் பாம் ஜுமேரா, ஓகேவா, அங்கே வந்து பாம் அரீனா 2.0 அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த வேர்ல்டு கப் எப்போலாம் வருதோ அப்போ வந்து ஒரு ஃப்ரீ சிட்டி வைடு ஃபேன் ஜோன் ஒன்று போடுவாங்க. சரியா, இப்போ மறுபடியும் வந்து ஜூன் 11ஆம் தேதி ஃபீஃபா ஸ்டார்ட் ஆகிறதுனால ஜூன் 11லேருந்து ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபேன் ஜோனை சாயங்காலம் 5 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் வெறும் ஃபுட்பால் ஃபேன்ஸுக்காகவே வந்து திறந்து வைக்க போகிறாங்களாம். ஓகே, ஸோ அதாவது வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இஸ் ஜாயண்ட் இன்டோர் ஸ்க்ரீன், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் வியூ எல்லா சீட்லேருந்தும். அதை சில நேரம் பின்னாடி போய் உட்காந்துட்டா வந்து எட்டி பார்த்துட்ருக்கணும், அதுவும் நமக்கு முன்னாடி இருக்கிற வந்து கொஞ்சம் ஹைட்டாக உட்காந்துட்டார் அப்படின்னா வந்து, சார் கொஞ்சம் கொஞ்சம் கழுத்தை கொஞ்சம் தலையை கொஞ்சம் கீழே இறக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பழைய காலத்து தியேட்டர்லலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. லைவ் டிஜே இருக்க போதான், ஹாப்பி அவர் இருக்க போதான், 5 o'clock to 7 o'clock ஃபுட்டு, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸுக்கு டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு பல இருக்கு போல், டிக்கெட்லாம் கிடையாது, ஹிடன் சார்ஜஸும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபுட்பால் விரும்பிகள் யாராவது இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அங்கே போக சொல்லுங்கள். ஐ திங்க் நான் ஃபுட்பால் பார்க்குற ஆள் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அப்புறம் வந்து ரொனால்டினோன்னு ஒருத்தர் இருந்தார்ல முன்னாடி, அப்புறம் வந்து இந்த ரெண்டு பேர், டேவிட் பெக்கம், ஜார்டன், ஜார்டனில் பீலேன்னு ஒருத்தர் இருந்தார்ல பழைய காலத்து பிளேயர், இந்த 4 பேர் தான் எனக்கு தெரியும். அப்புறம் ஃபேன் ஐ மீன் டீம் பேர் கூட எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து ஃபுட்பால் அறிவு. ஆனால் ஃபுட்பால்லே ஊறி ஃபுட்பால்லாம் என்னென்னு தெரியுமா, ஃபுட்பால் மாதிரி ஒரு கேம், ஃபுட்பால் வந்து அப்படிங்கிற மாதிரி ஃபுட்பாலுக்கு வேண்டி குடி பிடிக்கிற பல பசங்க பொண்ணுங்கள்லாம் இருப்பீங்க, உங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அப்பாலாம் இருந்திருந்தாருனா எங்கள் அப்பா வந்து தினம் சாயங்காலம் 5 மணிக்கு அங்கே தான் இருந்திருப்பார்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, இப்போ வந்து கோல்ட் ரேட்லாம் வேற கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால சரியான ஒரு மேட்டர் ஒன்று சொல்கிறேன், திருப்பி வந்து சொல்கிறேன். சரியா, அது வந்து எவ்வளோ 400 தரம்ஸ் ஆகிடுச்சுங்க, 24 கேரட் தங்கம்லாம் ட்ரை பண்ணி டக்குன்னு ஒரு 5 கிலோ வாழ்ந்த கோல்டு வாங்கி போடுங்க, வேர்ல்டுன்றேன் கோல்டு வாங்கி போடுங்க. அண்ணா பாட்டு வருது, காசு நீடா கொடுக்குறேன்னு சொல்கிறது கேது கேட்குது, என்னால் காசு கொடுக்க முடியாது, பாட்டு வேணால் தர முடியும், வருதுங்க பாட்டு.
2: என் இனிய தமிழ் மக்களே,
3: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.
4: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: மண்ணின் மனத்தையும் மனிதத்தின் மகத்துவத்தையும் தமிழ் சினிமாவில் விதைத்த மாமனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயபூர்வ அஞ்சலி செலுத்துகிறது 89.4 தமிழ் FM.

0: ஜஸ்ஸா.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
4: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
3: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
4: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
3: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
4: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: மலையாளம் தெலுங்கு
6: அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
12: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

ஓகே, வெல்கம் பேக். 727 ஆச்சு. நீங்கள் ஒரு 7:45 ஆனதுக்கப்புறம் தான் இருட்டுது போல. என்ன ஏன்னா இவ்வளோ நேரம் வெளிச்சமாக தான், இன்னும் வெளிச்சமாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 727 தான் இருட்டுற மாதிரி இருக்குது. டிராஃபிக் அப்டேட் இன்றைக்கி சொல்லலை, சொல்லுவேன். டிராஃபிக் அப்டேட் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ சொல்கிறேன். எனக்கு எதுக்கு அப்டேட்னா, ஆல்ரெடி டிராஃபிக்கில் தான்ப்பா இருக்கேன். இதுவே அப்டேட் தான். அப்டேட் கொடுத்தப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னீங்கன்னா சூப்பர். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு வந்து 90s நாட் அவுட்டில் வந்து உசுலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு அப்படி ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தியாரில் சும்மா வெறித்தனமாக ஒரு பாட்டு முத்துலேருந்து தில்லான்னா தில்லான்னா. நீங்கள் டிராஃபிக்கில் இருந்தாலும் சரி, எனக்கு எதுக்குப்பா டிராஃபிக்கு? நான் உமல் கோயிலில் இருக்கேன், இங்கே எடுத்தால் அங்கே போய் நிற்பேன், 10 நிமிஷம் தான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு ஃப்ரீ பேர்டாக சுற்றிட்டு இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பாட்டுமே உங்களுக்கு தான். கும்முன்னு இருக்கும். ஓஜி விண்டேஜ் ரெஹமானோட சம்பவம் வந்து ரெண்டுமே. சரி ஓகே, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ வந்து கோல் ரேட்லாம் வர கம்மியாக இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கோல் ரேட் கம்மியாக

0: வச்சுக்கோங்க, நம்ம போய்ட்டு கோல்டு வாங்கிட்டு வந்துடலாம். நீங்களும் வந்து மண்டே ஆட்டியிருப்பீங்க, ஏன்னா போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேட்டு விட இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு தோணும். அப்போ அப்படி நீங்கள் வாங்குறப்ப எங்கே போங்க, அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு போயிடுங்க. ஏன்னா 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்டு ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸில் ஃப்ளாட் 40% டிஸ்கவுண்ட். ஓகே, அண்ட் டைமண்ட் ப்ரெஷஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் ஜுவல்லரிக்கு வந்து 40% டிஸ்கவுண்ட். ஓகே, அண்ட் சர்டிஃபைடு பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு 30% டிஸ்கவுண்ட். அது ஒரு ஃப்ளாட் 40, இது ஒரு 40, இது ஒரு 30. அப்புறம் பழைய தங்க நகை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு மேக்ஸிமம் ரேட் மதிப்பு போட்டு தராங்க போல், எவ்வளோன்றத நீங்கள் போய் பாருங்கள். இப்போ June 1st ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 30th வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது, டைப் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க அன்னத்தங்கம், நம்ம மதுவெல்லாம் வர போயிட்டு வந்தோம் அப்படி. எப்போ ஐ திங்க் 3 மாதம் சம்திங் தான் ஓப்பன் பண்ணாங்க, எந்த டேட்னு சரியாக ஞாபகம் இல்லை, பட் யா தேர் வெரி ரீசெண்ட் வர. ஸோ யா தட்ஸ் இட், 90s நாட் அவுட்ல யாவ் அ சாங் அண்ட் நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ். ஏய் இருங்க இருங்க, டிராஃபிக் அப்டேட் சொல்லிடுறேன். டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: Enga enna idu inda Rashid Hospital la taandi நம்ம உம்ஹுரேர்லாம் போகும்ல, ஆமாம் அங்கே, அதுக்கப்புறம் அந்த ஐயோ பிரிட்ஜ் பேர் டக்குன்னு வாயில் நுழைய மாட்டேங்குது, ஆமாம் ஆ அந்த பிரிட்ஜ்கிட்ட பயங்கர ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு, ஆமாம் அது கொஞ்சம் பார்த்து போங்க. அப்புறம் முரக்காபாத் ரோடு நல்லா முறுக்கிட்டு நிற்கிது, அங்கேயும் சரியான டிராஃபிக். அண்ட் அப்படியே நம்ம ஷார்ஜா டு துபாய் சொல்லவோ வேணும், துபாய் டு ஷார்ஜா சொல்லவோ வேணும், ஸோ அதனால் அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. பட் ஐ வுட் சே இன்னைக்கு இந்த இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இன்ஃபினிட்டி பிரிட்ஜில் நல்ல டிராஃபிக் இப்போ தான் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 311 ரோட்டில் ஏதோ சின்ன வேலை நடக்குது போல், கரெக்டாக அந்த மெருதுஃபெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 2 லேன் அடைச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன், இப்போ திறந்துட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த முகேஷ்னா ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அதனால் தீஸ் ஆர் தி அப்டேட்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. வேறு ஏதாச்சும் டிராஃபிக் அப்டேட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க சரியா, நம்ம தமிழ் எஃப்எம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, 0502528940, அதுக்கு அனுப்பி வைங்க, ஈஸியாக இருக்கும். எனிவேஸ் 2 சம்பவம் உங்களுக்காக இறங்குது. And this is Bravo. You're listening to The Evening Kadak.
1: The Evening Kadak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: நைன்டி ஒன்னு போடு, 90s நாட் அவுட்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
5: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
4: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
0: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

ஆர்டிஓ வந்து இப்போ வந்து உங்கள் வண்டியை கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர்டிஓ சொல்லலைன்னா கூட நான் சொல்லுவேன், நான் சொல்லலைன்னா கூட நீங்கள் யாருக்காவது சொல்லியிருப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து நான் ஜிசிசி கண்ட்ரி, ஜிசிசி விட்டுருங்க ஜிசிசி. அதாவது நம்ம ஊரில் இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம துபாய்க்கோ இல்லை சவுதிக்கோ இல்லை குவைத்துக்கோ எல்லாம் வரமோ இல்லையோ, கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட படிக்கிற ஏதோ ஒரு பையனோட ஏ மை அங்கிள்ஸின் கெல்ஃப் அப்படின்வான். மை அங்கிள்ஸின் கெல்ஃப்ங்கிறது வந்து நம்ம அதிகமாக கேட்ட ஒரு வார்த்தை. நமக்கு ஒரு மலையாளி ஃப்ரெண்ட் இருந்தானாலே கண்டிப்பாக அவனோட அங்கிளோ அப்பாவோ இல்லை ஒன்று விட்ட சித்தப்பாவோ கண்டிப்பாக கல்ஃபில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. என் பக்கத்து வீட்டில் வந்து மைக்கிள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எங்கே இருந்தார்னா என் பக்கத்து வீட்டில் இல்லை, அவர் பக்கத்து வீடு தான் வருது, ஆனால் அவர் குவைத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து என் ஜெனிக்ஸ்னு என் கூட ஒரு பையன் படித்தான். ஆமாம், அவங்க சித்தப்பா வந்து அவனுக்கு ஒரு சித்தப்பா இருந்தார், கரெக்டு தான், ஆனால் அந்த சித்தப்பா ஊரில் இல்லை, அந்த சித்தப்பா பஹ்ரைனில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம வரணும்னா கூட நம்ம வந்து சவுதி ஜிசிசியில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துருக்குறாங்க. ஓகே, அதில் நான் முத முதல்ல கேள்விப்பட்டது என்னன்னா, கண்டிப்பாக வந்து மிடில் ஈஸ்ட்னால் பயங்கர சூடாக இருக்கும், அதுவும் சம்மர்லலாம் வெளியிலேயே போக முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தோஹாவில் இருந்தான், அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, அப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன், அப்போ தோஹாவில் அப்போ வேலை கிடச்சிச்சு அவனுக்கு 2011 சம்திங்கோ அந்த ஏவியேஷன் ஃபீல்டில். அப்போ அவன் சொல்லுவான், வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீவுக்கு வரும் போது சொல்லுவான், அப்படியே அங்கே வந்து டெசர்ட் புயல்லாம் வந்துடும், திடீர்னு பார்த்தா ஏசி வழியாக ரூமுக்குள்ளெல்லாம் வந்து மண் வந்து ரூமெல்லாம் வந்து ஒரே பாலைவனமாட்டம் ஆகிடும், இப்படிலாம் என்கிட்ட சொல்லியிருக்கான். இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை சும்மா ஏதோ எனக்கு தெரியாதுன்றதுனால அடித்து விட்டானான்னு தெரில. ஆனால் இங்கே வந்ததுக்கு நான் வந்து என்ன தான் சூடோ எந்த கண்ட்ரி எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சேஃப்டியை டாப்பாக பார்த்துக்கிறாங்க எல்லா ஜிசிசியில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே. அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அவன் சும்மா ஏதோ நான் ஏமாறணுன்ட்டுருக்கான் சொன்னானான்னு தெரில. சரி, அப்புறம் சவுதி அரேபியாலலாம் வந்து ரோடே பொத்துட்டு வந்துடும், அப்புறம் வந்து கார்லாம் தீப்பிடிக்கும் நிற்க நிற்க, ஏன்னா சம்மர் அவ்வளோ சூடாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவானுங்க. எனக்கு வந்து நடந்திருக்குமா இருக்கும், ஆப்வியஸ்லி ஏதாவது ஒன்று இடத்துல நடந்திருக்கும், ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இப்படி தான் இருக்கும் போல் சம்மர் வந்தா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பானா. பட் என்ன இருந்தாலும் சம்மர் வந்துட்டா கார் ரெகுலராக ஓட்டுறவங்க ஒரு சில விஷயங்களை பார்த்தாகணும். ஸோ ஆர்டிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்டென்சிவ் அவேர்னஸ் கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இட்ஸ் கால்டு சேஃப் சம்மர் கேம்பெயின். இது நேஷன் வைட் நடக்குது, ஏன்னா இப்போ வந்து 50 degrees வரைக்கும் போகுன்றாங்க. ஓகே, ட்ரைவ் ஸோ ஜென்ரலாக வந்து இந்த பார்ட் ஆஃப் அவேர்னஸ் ட்ரைவில் வந்து சேஃப்டி மெசேஜஸ் அப்படியே நிறையா பில் போர்ட்ஸில் அங்கெல்லாம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அல்கேல் ரோட்லலாம் நம்ம டுவர்ட்ஸ் அபுதாபியிலிருந்து இந்த பக்கம் வர டிரெக்ஷனில், துபாய் வர டிரெக்ஷனில் வரும்போது நேற்றுக்கு ஏதோ ஒன்று ஒன்று பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஃபோனை நோண்டுறீங்க அப்படின்னா, அதாவது வண்டி ஓட்டுறப்போ ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் டைம் வந்து 50% கட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ நல்லா கண்ணை ரோட்டில் வச்சு ஓட்டும் போதே திடீர் திடீர்னு நடுவில் உள்ளே வராங்க. நேற்றுக்கு ஒரு சரியான எனக்கு கோபம் வருதுங்க, இந்த பெரிய வண்டியை இப்போ அவங்க எந்த வண்டியை சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் கேப்பு தான் இருக்குது, சின்ன என்னை உரசிட்டு போயிருப்பான் அந்த ஆளா இல்லை அம்மாவான்னு எனக்கு தெரில. ஐ டோன்ட் நோ, யார் ஓட்டினாலுமே தப்பு தான். அண்ட் இது வந்து எப்படின்னா ஷேக் ஜாயத் ரோடில் நடக்குது. ஒரு 10-20 நாளைக்கு 10 நாள் முன்னாடி இங்கே நம்ம மன்கூலில் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே ஓட்டிகிட்ருக்கேன். இந்த குவைத் ரோடு வரும் தெரியுமா, குவைத் ஸ்ட்ரீட். ஆமாம், அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் கரமாக வரும். எந்த ரோடு சொல்லுன்னு தெரியுதா, 3 லேன்னா என்னமோ 2 லேன் தான் இருக்கும், அங்கே நடக்கிறவங்களே ஜாஸ்தியாக இருப்பாங்க. அங்கே ஒருத்தன் என்ன ரேஸ் பண்ணிட்டு போகிறேன், ஏன்டா என்ன ஓவர் டேக் பண்ணி, அதுவும் அந்த ரோடில் என்ன ஓவர் டேக் பண்ணி உனக்கு என்னடா கிடைக்க போகுது, எனக்கு ஒன்றுமே பொருள் போடுவோம் எப்பா போடா போடான் விட்டேன்னா. ஸோ நீங்கள் வந்து ப்ளீஸ் மெயின்டைன் கரெக்ட் டயர் ப்ரெஷர், அண்டு வந்து புது வண்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா சர்வீஸ் கொடுக்கும்போது பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி ஓட்டுறீங்க, வந்து பழைய வண்டி ஓட்டுறீங்கன்னா டயரை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், அதில் வந்து ஏதாச்சும் வந்து வேர் அண்ட் டயர் இருக்கா, டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா வந்து ப்ளோ அவுட் ஆகும் எப்போ வேணாலும் டயர்ஸ்லாம். இப்போ நான் இப்போ சூட்டில் நிறையா லாரியோட டயர்ஸ்லாம் ப்ளோ அவுட் ஆகி அங்கங்கே ரோட்டில் கிடக்கிறத நல்லா பார்க்க முடியுது. ஸோ அதனால் அந்த மாதிரி வண்டி ஓட்டுறப்போ பார்த்து ஓட்டுங்க. ஓகே, அண்டு இப்போது அந்த கஸ்டமர் ஹாப்பினஸ் சென்டர்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீனில் இதெல்லாம் சொல்கிறாங்க போல். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், கார் ஓட்டுறவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஆர்டிஏ வந்து ஒரு ஸ்ரத்தை எடுத்து தே ஆர் டூயிங் திஸ் வேரஸ் லைக் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க, சேஃபாக இருந்துங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்லை, இப்போ நாங்களுமே அதான் சொல்லுவோம். இப்போ நானும் ரெகுலராக கார் ஓட்டுறேன், வண்டியை எடுத்து உட்காந்ததுமே ஏசி போடாதீங்கன்னு சொல்லுவோம். ஒரு 5 நிமிஷம், ஏன்னா சில நேரம் வண்டி வெளியில் நிறுத்துகிறோம், வண்டிக்குள்ளேயே வந்து கொஞ்சம்
அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகுது, டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக உள்ளே பில்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸ் எல்லாம் ரோல் டவுன் பண்ணி என்ன சூடாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வண்டியோட இன்ஜினை ரன் பண்ணிவிட்டு அப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏசி போடுங்க. அண்ட் வண்டி நிறுத்தும் போதும் ப்ளீஸ் டூ செக் ஏசி ஆஃப் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. திஸ் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் பட் இட் அட்லீஸ்ட் ஆட்ஸ் சம் லைஃப் டு யுவர் கார், ரைட்? ஏன்னா வந்து கார் தானே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே காருங்கிறது கார் கிடையாது, காருங்கிறது ஒரு ஆள். கார் இஸ் அ பர்சன், ஐ வுட் சே. கார் இல்லை நான் முக்கால்வாசி பேருக்கு இங்கே வேலையே ஓடாது, அதனால் மைண்டில் வச்சுட்டு ப்ராப்பராக பார்த்துக்குங்க. அண்ட் அப்படிங்கிறது கிளம்புற, ஹாவ் அ நைஸ் டே கைஸ். திஸ் இஸ் ப்ராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் அமேசிங் ஷோ த ஈவினிங் கடக். ட்ரைவ் சேஃப் அண்ட் ஆல்சோ ட்ரைவ் வித் கேர். ஏன்னா வண்டி நீங்கள் மட்டும் ஓட்டல, ரோட்டில் அடுத்தவனும் தான் ஓட்டுறான். அடுத்தவனோட சேஃப்டியும் உங்க கையில் தான் இருக்குது. என்ன வரட்டா? குட் நைட், டாடா.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
2: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
1: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
2: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
1: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
2: bigticket.ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
9: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
10: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், விரிவான செய்திகள். வாசிப்பவர் சுபா.
2: அமீரக செய்திகள்.
4: அஜ்மன் ஆட்சியாளர் மாண்புமிகு ஷேக் ஹுமைத் பின் ரஷீத் அல் நுஜமியின் உத்தரவின்படி அஜ்மான் அரசில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள், சோர்வாக உள்ள கர்ப்பிணி ஊழியர்கள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட 5 அல்லது அதற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பராமரிக்கும் ஊழியர்களின் தினசரி பணி நேரம் குறைக்கப்படுகிறது. இந்த புதிய விதிமுறை 2026 செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வரவுள்ளது.
5: அபுதாபி குடியிருப்பாளர்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் வகையில் அபுதாபி நகராட்சி தற்காலிக வாடகை முடக்கத்தை அமல்படுத்தியுள்ளது. இதன்படி நில உரிமையாளர்கள் குடியிருப்பு, வணிகம் அல்லது தொழில்முறை கட்டிடங்களின் வாடகையை மறு அறிவிப்பு வரும் வரை உயர்த்தக்கூடாது என்றும், புதிய ஒப்பந்தங்களுக்கும் முந்தைய வாடகை தொகையே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதால் குடியிருப்பாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
4: வெளிநாடுகளில் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக துபாய் வரும் நோயாளிகளுக்காக ஸ்மார்ட் மருத்துவ விசா சேவையை அறிமுகப்படுத்த துபாய் திட்டமிட்டுள்ளது.
3: ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு செல்ல திட்டமிடும் சுற்றுலா பயணிகள் இப்பொழுது 1 நாட்களுக்குள் 30 நாள் அல்லது 60 நாள் ஒற்றை நுழைவு விசாவை பெறலாம். பெரும்பாலான நாட்டினருக்கு கிடைக்கும் இந்த ஒற்றை நுழைவு சுற்றுலா விசாக்களை விசா வழங்கும் அதிகாரியால் அங்கீகரிக்கப்பட்டால் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை நீட்டிக்கலாம். அடையாள மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அல் தாவுன் சுரங்கப்பாதை திட்ட பணிகளுக்காக ஜூன் 13 முதல் ஷார்ஜாவில் சில சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்படுகின்றன. பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்தி முன்கூட்டியே பயணத்தை திட்டமிடுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
4: நேற்று துபாயின் எமிரேட் சாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 6 இந்தியர்கள் மற்றும் 1 இலங்கையர் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
3: எமிரேட்ஸ் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி தர UAE-ஐ சேர்ந்த பில்லினியர் டாக்டர் ஷம்ஷீர் வயலில் 1 மில்லியன் திரம் ஆதரவாக தருவதாக அறிவித்துள்ளார். இவர் புர்ஜ்ஹில் ஹோல்டிங்ஸின் நிறுவனரும் தலைவரும் ஆவார். ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் தொழில் முனைவோர் மற்றும் மனிதாபிமான நோக்கங்களுக்கு ஆதரவளிப்பதில் பெயர் பெற்ற ஒரு கொடையாளரும் ஆவார். இவர் உயிர் இழந்தவர்களை தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நம்பிக்கையும் பொறுப்பையும் கொண்டு கனவுகளுடன் இங்கு வந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இழந்த உயிர்களை எந்த ஒரு நிதி உதவியாலும் ஈடு செய்ய முடியாது, ஆனால் இந்த உதவி துயருற்ற குடும்பங்களுக்கு ஓரளவு ஆறுதலை தரும் என நாங்கள் நம்புகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
4: ஐரோப்பாவில் மிகவும் தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது அவருக்கு 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அயர்லாந்தின் கின்ஹான் குற்ற கும்பலின் முக்கிய தலைவரான சீன் மெக்கவன் திட்டமிட்ட குற்ற செயல்களை இயக்கியது மற்றும் கொலை முயற்சி ஆகிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 2016 நிரபராதியான நோயல் கிர்வான் கொலை மற்றும் 2017 போட்டி கும்பல் உறுப்பினர் மீதான தாக்குதல் ஆகிய 2 வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒரு குற்ற அமைப்பை இயக்கிய குற்றத்தை மெக்கவன் ஒப்புக்கொண்டார். 2017 ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தப்பிச் சென்ற மெக்கவன் இன்டர்போல் ரேட் நோட்டீஸை தொடர்ந்து 2024 துபாயில் கைது செய்யப்பட்டார்.
2: தமிழக செய்திகள்.
5: திரையுலகின் தனிப்பெரும் ஆளுமையையும் கிராமிய கதைகளின் முன்னோடியுமான புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜா இன்று சென்னையில் காலமானார். ரஜினி, கமல் என இருபெரும் சூப்பர் ஸ்டார்களின் திரைப்பயணத்தை செதுக்கியதில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. முதல் மரியாதை, 16 வயதினிலே போன்ற தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட காவியங்களை இயக்கியவர் பாரதி ராஜா. இவரது மறைவுக்கு திரைத்துறையினரும் பொதுமக்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.
4: கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். பிறகு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசுக்கு வாக்களித்த அதிமுக உறுப்பினர்கள் நடிகர்கள் எஸ் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு, பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டன. பொதுவாக ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் அதிலிருந்து 6 மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும். அந்த வகையில் விரைவில் மேற்கொண்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை வரும் 22ஆம் தேதிக்குள் செய்யுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான மாவட்ட கலெக்டர்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 5 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளையும் உதவி அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
6: சென்னை, கிண்டி, ஈக்காட்டுதாங்கல், வடபழனி, அண்ணாநகர் ஆகிய இடங்களில் மழையும் பெய்துள்ளது. கடும் வெயிலின் இடையே மழை பெய்ததில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. 5 அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
4: தமிழகத்தில்

0: அவரது எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில் 3 சேனல்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி தவறானது. சம்பந்தப்பட்ட 3 சேனல்களை தொழில்நுட்ப பிரச்சினை காரணத்தால் தற்காலிகமாக சில செட் ஆஃப் பாக்ஸ்களில் மட்டும் ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை என்றவர் கூறினார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி சேனல்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனம் மூலமாக முழு வீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் தீவுகளில் கிழக்கு கடற்கரையில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தோண்டப்பட்ட 3 கிணறுகளில் 2 கிணற்றில் எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த எரிவாயு கிணற்றில் இருந்து 30 முதல் 40 ஆண்டுகள் வரை தடையின்றி தொடர்ந்து எரிபொருளை எடுக்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது. 1900 மீட்டருக்கு அதிகமான ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட சோதனைகள் தொடர்ச்சியான எரிப்பு மூலம் இயற்கை எரிவாயுவின் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எரிவாயுவின் தன்மையை மதிப்பிடுவதற்காக ஆயில் இந்தியா நிறுவனம் மாதிரிகளை சேகரித்து வருகிறது. கேரளாவில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண சலுகை வழங்க மாநில அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்த திட்டம் வருகிற 15 தேதி முதல் கேரள அரசின் சாதாரண சேவை பேருந்துகளில் அமல்படுத்தப்பட உள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதல் மந்திரி சதீஷன் இந்த தகவலை கூறினார். அவர் கூறியதாவது, இந்திரா உத்தரவாத திட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்படும் இந்த சலுகைக்கு பிரியதர்ஷினி என பெயரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அகர்தலாவில் அரசு ஊழியர்கள் தங்களுக்கும் ஐடி நிறுவனங்களைப் போல் வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை கொடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை வழங்கினால் தங்களால் ஒர்க் லைஃப் பேலன்ஸை சரியாக கையாள முடியும் என்று கூறி வந்தனர். இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை முதல்வர் மாணிக் சாஹா நிறைவேற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி மாநிலம் முழுவதும் அரசு அலுவலகங்களிலும் இனி அனைத்து சனிக்கிழமைகளும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. இதற்கு முன்பு மாதத்தில் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை அரசு அலுவலகங்கள் செயல்பட்டன. இனி அந்த நாட்களும் அரசு அலுவலகங்கள் செயல்படாது. இதன் மூலம் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை தினம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினால் கைது செய்யப்பட்ட தென் மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டிசில்வாவை 12 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினால் கைது செய்யப்பட்டு அலுத்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீண்டகால விசாரணைகளின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை அவர் உறுதிப்படுத்தி இருந்தார். இது தொடர்பாக டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் நேற்று இரவு ஹார்முஸ் ஜலசந்தி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நமது அதிநவீன அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் ஒன்றை ஈரானியர்கள் சுட்டு வீழ்த்தியதாக நமது ராணுவம் எனக்கு தெரிவித்துள்ளது. இந்த ஹெலிகாப்டரில் இருந்து 2 விமானிகளும் பாதுகாப்பாக உள்ளனர். அவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. இருப்பினும் அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து டிரம்பின் உத்தரவின் பேரில் அமெரிக்க படைகள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க படை மத்திய தலைமையகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அதன் பதிவில் நேற்று அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக ஜனாதிபதி டிரம்பின் வழிகாட்டுதலின் பேரில் அமெரிக்க படை ஈரானுக்கு எதிராக தற்காப்பு தாக்குதல்களை தொடங்கின. ஈரானின் ஆக்கிரமிப்புக்கு இது ஒரு தகுந்த பதிலடியாகும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஈரான் படைகளால் வேண்டுமென்றே குறிவைக்கப்படவில்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் பொறுப்பல்ல என்றும், ஹார்முஸ் ஜலசந்தியில் தற்பொழுது நிலவும் சூழலில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழக்கூடும், எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. ஆப்கானி ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தலிபான்களின் கிளை அமைப்பான தெஹ்ரிக் இ தலிபான் அமைப்பு பாகிஸ்தானில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் அரசு குற்றஞ்சாட்டி வருகிறது. இந்த அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் ஆதரவு அளிப்பதாக கூறி அந்நாட்டின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துகிறது. இதற்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தானும் அவ்வப்போது பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலால் எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இன்றைய நாளுக்குரிய

0: விரிவான செய்திகள் முடிவு பெற்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Namma radio, namma music. Star of the month. Singer SPB.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? இந்த டே எப்படி போச்சு? நல்லபடியா போயிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கான யூஏஇ அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இப்போ சம்மர் வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் அப்போது, குட்டீஸ்க்கெலாம் வந்து லீவிட போகிறாங்க, நீங்களும் ஊருக்கு போகலாம்லாம் பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் ஒரு பக்கம் ஆஹா, இந்த கூட்டமாக வந்தது அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்து ஜாஸ்தியாகிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும், ஏன்னா அந்த சீசனே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எத்திஹாத் ஏர்வேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் வந்து டிக்கெட் ப்ரைஸை உயர்த்த மாட்டோம் அப்படின்னு எத்திஹாதோட சிஇஓவும் சொல்லியிருக்காராம். அதனால் பதட்டப்படாமல் எல்லோரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். டிக்கெட் ப்ரைஸ்லாம் ஜாஸ்தியாகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தேவையில்லை. அண்ட் எஸ்,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, and இன்னைக்கு ஒரு மறக்கவே முடியாத, யாரும் எதிர்பார்க்காத ஒரு டேவா இருக்குது. என்ன அப்படின்னா, பாரதி ராஜா சார், மண்ணின் குரல் அப்படின்னு சொல்லலாம், மக்களின் இதயம், இயக்குனர் சிகரம், இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. கொஞ்ச காலமாகவே வந்து அவர் உடம்பு முடியாமல் தான் இருந்தார். சடனாக இன்றைக்கி அவரோட லாஸ் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாக்கே வந்து ஒரு பெரிய இழப்பு. ஸோ அவரை பற்றி, அவர் கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ணதில்லை, பட் அவரோட படங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தருமே ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது ரொம்ப அழகான ஒரு மெமரிஸ், அது மறக்கவே முடியாது. ஸோ அவரை பற்றி பேசுகிறதுக்கு அவர் கூட ஒர்க் பண்ண சில பேர்கிட்ட இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பாரதி ராஜா சாரோட தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ யார் வந்து பேச போகிறாங்க, என்னென்னா ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நானே வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
2: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர்ஸ் தான்.
1: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
2: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
3: கிச்சன்ல யாரு?
4: மா, ரிலாக்ஸ், நான் தான்.
3: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
4: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டி கிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
3: ரொம்ப அடல்ட்டிங்கா இருக்கே.
4: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ் மா.
3: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
4: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல.
1: ஐடி பேட்டர், புரோட்டீன் ராகி மல்டி கிரெயின், நோ சோடா, நோ பிரசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரீடியன்ஸ்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per yearல enjoy பண்ணுங்க. This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில பேரோட வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போகணும்னு கனவு காணுவாங்க. ஆனா சில பேர் தான் வந்த இடத்தையும் கூடவே இந்த உலகத்துக்கே காட்டணும், எல்லாருமே ரசிக்கணும் அப்படின்னு கனவு காணுவாங்க. அதை பண்ணவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், பாரதி ராஜா சார். தேனி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்த ஒரு பையன். அவருக்கு சினிமா மேல அவ்வளவு ஒரு பெரிய ஆசை இருந்தது. ஆனா அவரோட ஆசை வந்து ஹீரோ ஆனோ டைரக்டர் ஆனோ அப்படின்றத தாண்டி என்னோட கிராமத்தை இந்த உலகமே பார்த்து ரசிக்கணும், எல்லாரும் கிராமத்தை விரும்பணும் அப்படின்னு எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு மனிதர் இல்லையா. ஸோ அவரோட படங்கள் எல்லாமே வந்து இப்படி கூட வந்து எடுப்பாங்களே. ஏன்னா நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய செட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் தனித்துவமாக என்ன பண்ணுவார், ஊருக்கு வண்டியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பக்கம் போய் அங்கே ரசித்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அவரோட ஊரை ரொம்பவே அழகாக காமிச்சு நம்மளோட ஊரை நம்மையே ரசிக்க வச்ச ஒரு மனிதர் அப்படின்னு தான் நான் பாரதி ராஜா சாரை சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு அவரை பற்றின நமக்கு தெரியாத சில விஷயங்களை தான் டேரக்டர் பிரபு அவர்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ டேரக்டர் பிரபு பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் திருவெண்குரல் படத்துடைய டேரக்டர். ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: Plumbing, electrical work, interior design, இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
2: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. Interior work, AC, electrical, furniture, painting, carpentry, partition, equipment installation, அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681-5179.
3: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: செழித்தையும் தமிழை ஒளி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் பாரதிராஜா சார் அவர் கூட ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங் வந்து டைரக்டர் பிரபு சாருக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம். திருவின் குரல் படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் பிரபு சார் தன்மை கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பிஸியான டைமில் வந்து எங்கள் கூட பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் சேம் டைம் இன்னைக்கு பாரதிராஜா சார் வந்து இல்லைன்னு நினைக்கவே முடியல, நம்பவே முடியல. ஆக்சுவலி நீங்கள் கூட வந்து அவரை நீங்கள் கடைசி ஒரு முறை பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ எப்படி சார்?
1: ஆமாம் ஆமாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப
0: திருவின் குரல் படத்துல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது ஆக்சுவலி சார் கூட. ஏன்னா நிறைய பேர் வந்து பாரதிய சாரோட படத்துல வந்து ஒரு சீன் வந்துட மாட்டோமா, அவர் கூட நடிச்சிட மாட்டோமான்னு பல பேரோட கனவு இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க அந்த மொமெண்ட்டில், உங்களுக்கு எப்படி இருந்தது சாரோட ஒர்க் பண்ணும்போது?
1: இல்லை ஃபஸ்ட்டு நான் பாரதிராஜா சார் நான் தான் சொன்னேன் கம்மலில். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறது கூட கொஞ்சம் பயமாக நர்வஸாக இருந்துச்சுன்னா அக்டோபர்ல இருந்து மீட் பண்ண போகிறோம் நம்ம.
0: ஓகே ஓகே.
1: ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஃபஸ்ட் டைம் நான் அவர் ஆஃபீஸ் தான் மீட் பண்ணேன். அவர் உள்ள அவர் கம்பீரமாக உட்காந்துட்டு இருந்தார். ஏன் வாயா அப்படின்னு சொல்லும் போது,
0: ஓகே
1: வாங்க பிரபு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து பயங்கரமாக இருந்துச்சு,
0: ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? பேச ஆரம்பிச்சாலும்
1: பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்பல இருந்து நான் கதை சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் ரிலீஸ் வரைக்கும் ரொம்ப பயம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு.
0: ஓகே ஓகே.
1: ரொம்ப எனர்ஜிக் பர்சன் அவர்.
0: ஓகே.
1: நம்ம அவர் கூட இருந்தாவே கூட பேசிட்டே இருக்கலாம். ஒரு பயம் லெவல்ல ஒரு லைப்ரரி மாதிரி தானே.
0: எக்ஸாக்ட்லி சார், எவ்வளவு விஷயம் வந்து அவர்கிட்ட கத்துக்க முடியும்.
1: ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. முதல் படத்துலயே நான் முதல் முதல் ஷார்ட் அவர் தான் வச்சேன்.
0: ஓகே ஓகே ஓகே சார்,
1: ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன்.
0: ஓகே சார். அண்ட் இந்த கஷ்டமான இந்த இந்த டேயில வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாம் வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல வந்து நான் உங்ககிட்ட கேட்க போறேன் சார். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஸ்வீட் கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் ஆலுகாஸ். Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், பாரதி ரசகர் கூட ஒர்க் பண்ண டாக்டர் பிரபு சார், திருவின்குரல் படத்துடைய டேரக்டர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், அடுத்த ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பாரதி ராஜா சார் எப்படிப்பட்ட பர்சன் சார்? ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், அவர் பயங்கர ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவர் எப்படி ஒரு ஆக்டராக இருப்பாரா, ஒரு டேரக்டராக இருப்பாரா அவங்களோட ஒர்க் பண்ணும்போது?
1: என்ன சொல்லி நான் செய்யறேன்.
0: இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்காரா?
1: இல்ல, அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்.
0: இது உங்களோட படம், நீங்க தான் வந்து பண்ணனும் அப்படிங்கற அந்த ফুল ஃப்ரீடம் வந்து கொடுத்துருவாருன்னு சொல்ல வரீங்க.
1: ஆமா, ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு.
0: ஓகே சார். சார், நீங்க சாரி சார், சொல்லுங்க சார்.
1: இல்ல, இப்போ ஒரு டைரக்டர்க்கான ஆக்டர் தான்.
0: ஓகே.
1: டைரக்டர் என்ன சொல்றாரோ அது மட்டும் சொல்லணும் தான் சொல்றேன்.
0: ஓகே சார். அண்ட் நீங்க அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா உங்களோட ஜர்னில அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது, அப்படி நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து என்னது?
1: நிறைய விஷயங்கள் நடத்துவாரு.
0: ஓகே, ரொம்ப டவுன் டு எர்த்.
1: இயா, அந்த மாதிரி
0: தான். ஓகே.
1: அதனால வந்து அது ரொம்ப பெருசா நான் பார்க்கறேன்.
0: ஓகே சார். ஓகே சார். சோ இன்ன நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டிட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் திருவின் குரல் படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் பிரபு சார் நம்ம கூட இருக்காரு. எஸ் பாரதிராஜா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்திலாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். சார், இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், இவங்க கிட்ட இருந்து ஒரு பாராட்டு நம்ம வாங்கிட மாட்டோமா அப்படின்னு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து சார் கிட்ட கிடைச்சதா? பாரதிராஜா சார் கிட்ட அவர் கொடுத்த ஒரு காம்ப்ளிமெண்ட்.
1: ஆமா, அது எவ்வளவு பெரிய பாராட்டு. ஆனா நம்ம ஷூட்டிங்ஸ் பண்ண நம்ம சீன் எடுக்கும் போது சில சீன் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. நடிக்கும் போது வந்து என்ன கூப்பிட்டு சொல்லிருக்காரு, ஏன்னா படம் முழுக்க ஹாஸ்பிட்டல் தான் கதை.
0: ஓகே ஓகே,
1: ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரியே ரியலா இருக்கும் கதை. ரியல் ஹாஸ்பிட்டல் நான் ஷூட் பண்ணேன். அப்போ ஒரு இடத்துல வந்து பயங்கரமா விழுந்து அழணும். ஒரு ஷார்ட் நடக்கும் போது வந்து சொன்னாரு, ஷார்ட் பாத்துட்டு ரொம்ப நல்லா
0: பண்ணிடுறேன்
1: எனக்கு ரியலா, எனக்கு அதாவது ரியல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு, ரொம்ப நல்லா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அது பயங்கரமான பாட்டா
0: இருந்துச்சு.
1: அது அந்த பாட்டை வாங்க.
0: ஓகே ஓகே சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேக்ஸில் வந்து அழுதுட்டே பஸ் ஸ்டாப்பில் என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே செட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அழுதுட்டாங்களாம் சாரை.

0: லாஸ்ட் ஷாட் வருது. எமோஷனலா அதை பண்ணும் போது எல்லாரும் பயங்கர கிளாப் பண்ணாங்க. அவரே ரொம்ப ஒரு ஃபீல் பயம் அழுதுட்டாரு.
1: ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தால் கூட அவர் கூட ட்ராவல் பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸும் வந்து கூட இருக்கும். இஸ் அதை பற்றி தான் நம்ம பிரபு சார்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அப்படிங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இஸ் டாக்டர் பிரபு சார் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. பாரதிதாசர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது சார், ஆக்சுவலி சாரோட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நிறைய சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு டக்குனு இதையும் வந்து கேட்கணும் அப்படின்னு தோணுது. அவரை நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரேம் வச்சுருப்பார். பட் உங்களோட கனவு ஒரு டைரக்டர் வந்து ஆயிட்டீங்க, ஆனதுக்கப்புறம் சாருக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும் இல்லை, அது இப்போ வரைக்கும் உங்களால் மறக்கவே முடியாது, இனிமேலும் மறக்க முடியாது.
1: யார பார்த்து பெருசா பிரமிச்சு வந்தனோ பாரதிதாசன் மாதிரி ஒரு படம் பண்றதுன்றதுனாலும் அந்த வாழ்க்கை அவ்வளவு லெஜெண்ட் நம்ம பார்த்துட்டு இன்னைக்காவது ஒரு நாள் அவ்வளவு ஒரு போட்டோ எடுத்து மாடமா அப்படின்னு ஆசைப்பட்ட பையன் தான்
0: நான்.
1: ஆனா என் முதல் படத்திலேயே வந்து முதல் ஷாட்னு அவரு அந்த ஃப்ரேம் நான் பார்க்கும் போது எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து எனக்கு கை கொடுத்தாங்க, டே உண்மையிலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான், நான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே பாரதிதாசன் ஆக்டிங் சொல்றேன். அவர் வந்து அந்த அந்த ஃப்ரேம்க்குள்ள வந்து நடிச்சது, நான் சொல்லி கொடுத்தது நடிச்சு, என் டயலாக் நான் எதுவும் டயலாக் பேசுனதுலாம் வந்து மறக்க முடியாத மூமெண்டா.
0: இன்னும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா வந்து இருந்திருக்கும். இது வந்து காலத்துக்கு
1: ஆனா நம்ம முதல் படத்திலேயே முதல் ஷாட்டே அவர் வச்சிருக்கும் போதுன்றது வந்து அது பயங்கரமான பிளஸிங்கா இருந்துச்சு எனக்கு.
0: அவர் வந்து அவருக்குன்னு கண்டிப்பா இப்ப நிறைய பண்ணிட்டாரு அவரு தமிழ் சினிமால, இப்படியோட படம் எடுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு பிரமிக்க வச்ச ஒரு நபர் அவரு. சோ அவருக்கு ஏதாவது ஒரு பர்சனலா சில ஆசைலாம் இருக்கு, இப்படி படம் எடுக்கணும்ப்பா, இப்படி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கா, அது இருக்கா?
1: அவரு நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, கடைசி கால நான் என் படம் ரிலீஸ் ஆகல, 22ல தான் படம் முடிஞ்சது.
0: ஓகே,
1: அப்ப கூட வந்து நான் சொல்றேன் நீ வாடா
0: கேக்குறாரு
1: மனசளவுல
0: அவருக்கு வந்து வயசு ஆகவே இல்ல இல்லையா, அந்த பிரெயின் வந்து வர்க் ஆயிட்டே தான் இருக்கு, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு இல்லையா?
1: அது பயங்கரமா போயிட்டே இருந்துச்சு.
0: ஓகே ஓகே சார், ஓகே சார், இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: DR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: JM பிராண்ட் ஏசிடா.
5: JM பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், திருவெண்குரல் படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் பிரபு சார் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் பாரதி ராஜா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது, சார் உங்களுக்கு சார் டைரக்ட் பண்ண படம், ஒரு நடித்த படம், அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வந்து வளர்ந்துருப்போம் இல்லையா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம், நீங்கள் வந்து இப்படி கூட வந்து படம் எடுக்கலாமா, எப்படி ஒரு நாளில் இப்படிலாம் எடுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் ரசித்த ஒரு படம், சாரோட படத்தை பற்றி சொல்ல முடியுமா?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் முதல் மரியாதை இருக்கும். அப்ப நான் வந்து சார்கிட்ட அடிக்கடி ஒரு படத்தை பத்தி கேட்டே இருக்கேன். டிக்டாக் டிக்டிக்னு ஒரு படம் பண்ணது, டிக்டிக்னு ஒரு படம் பண்ணது, இன்னைக்கு பண்ற த்ரில்லர் மூவில அன்னைக்கு அவர் பயங்கரமா அது பயங்கரமா
0: பண்ணிருக்கேன்.
1: எப்படி சார் அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் கேட்டுக்கேன், நான் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். எப்படி சார் இதெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் அப்படியே வருண்ட ஆடி இதெல்லாம் பண்ணிட்டே போயிட்டு தான் இருந்தது. அதெல்லாம் பிரமிச்ச படங்கள் நிறைய இருக்கு. திங்களா இருக்கட்டும், இன்னைக்கும் அந்த ராதிகா மேம், ராதிகா மேம் உட்காந்துட்டு இருந்தாங்க
0: பெட்ல,
1: அப்படியே பார்க்கும் போதெல்லாம் கேக்கு சிங்களை அப்படியே அந்த ஞாபகம்
0: இல்ல. எத்தனையோ ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவரு வந்து பேசும்போதே ரொம்ப உரிமையா பேசுவாரு எல்லாருக்கிட்டையும். தன்னோட வீட்டுல இருக்க ஒரு நபர் கிட்ட பேசுற மாதிரி பேசுவாரா, அதனால தெரியாதவங்களுக்கு கூட ஏதோ நம்ம வீட்டுல இருக்க பர்சன் அப்படின்னு கனெக்ட் ஆகும் அவர்கிட்ட.
1: ஆமா, அது ரொம்ப அது அவரு எப்பயுமே அப்படிதான்
0: நடந்துப்பாரு.
1: மட்டும்தான்
0: அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சில பேர் மனசுக்குள்ள அப்படியே போய் பார்த்தோன்னா அவ்வளோ குழந்தையா இருப்பாங்க தெரியுமா. அவங்களுக்குள்ள வந்து அவ்வளோ காமெடி சென்ஸ்லாம் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் பிரபு சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு, பாரதி ராஜா சார் வந்து அவ்வளோ காமெடி பண்ணுவாரு, அவ்வளோ காமெடியான ஜாலியான பர்சன். ஸோ அதை பத்தி கேட்கலாமா சார், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க.
1: கண்டிப்பா. ஒரு ஒரு செட்டில் நடந்திருக்கு, செட்டில் இல்லாம வெளியும் நடந்திருக்கு. செட்டில் நடந்த முதல்ல சொல்றேன் இல்லையா, நிறைய இன்டர்வியூலாம்
0: சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்
1: ப்ளீஸ். ஒரு சீன் வந்து ரொம்ப சென்சிபிளான சீன். அருண் சார் வந்து உள்ள வந்து பாரதி வந்து ஐசியூல இருக்காரு, நம்ம சீன் சைடன் யூஸ் பண்ணுவாங்க. ஹோல் செட்டே பயங்கர சைலண்டா இருக்கு. அருண் சார் வந்து ஆக்சன் சொன்னா அப்படியே நடந்து வந்து அவர் ஐசியூல இருக்காரு, அந்த கண்ணு அவரை பாக்கணும், பாரதி சார் பாக்கணும். அதான் ஷார்ட். ஓகே, இப்ப நான் சொல்றேன் எந்த சந்தோஷம் சொல்லிட்டு சொல்லிட்டு அலர்ட் பண்ணி இப்ப நான்
0: சொல்றேன்.
1: இது பாரு அவரு அருண் சார் அப்படியே அழுதுட்டே வராரு.
0: ஓகே,
1: வர வர வர கிட்ட வந்தோடனே திரும்பி பார்த்தா புஷ்பா பாட்டு சவுண்ட் கேக்குது பயங்கரமா. திரும்பி பாக்குறாங்க, யாரா நான் வர கத்திட்டேன், யாரா புஷ்பா பாட்டு போறோம்னு சொல்லிட்டு வந்தாக்கா ஒரு ஓரமா பாரு புஷ்பா பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணுறாரு.
0: அப்படியா? ஓகே ஓகே.
1: நான் பயங்கரமா சுதிக்கிறேன், சார் என்ன சீன் எடுத்துட்டு இருக்க, என்ன சார் பண்றீங்கன்னு கேட்டேன். நீங்க
0: இருந்தாலும்
1: பயங்கரமான ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து

0: உதவியாளர் இருப்பார், சுரேஷ்குமார் இருப்பார், பாத்துட்டு உள்ளதா இருக்க நீங்க போக
1: சொல்றேன்.
0: பாரதேஸ்வர் வந்து அந்த கிட்ட ஏறி அந்த யாரும் பாத்துக்கவே
1: மாட்டோம்,
0: டிரெஸ்ஸிங் வந்து ஆளுமை பயங்கரமா இல்ல, அதெல்லாம் இல்லாம சும்மா அப்படியே போன மாதிரி பத்துக்கிறாரு அந்த ஹேர், வெயிட் ஹேர்ல.
1: ஓகே ஓகே.
0: இப்போ நான் உள்ள போனேன்னு டேய் வாடா இயக்குனர் அப்போ அந்த அந்த காமி போகுது, வாடா இயக்குனர் அப்படின்றது சார்
1: ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன் இல்லையா? அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்க நாள் இன்னைக்கு. பாரதிராஜா சார் இன்னைக்கு வந்து நம்ம கூட இல்லை, பட் பாரதிராஜா சார் கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு பேசணும்னு தோணுச்சு, கனெக்ட் ஆகணும்னு இன்றைக்கி தோணுச்சு. அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நம்பர் வந்து நம்ம கூட பேச போகிறாரு, டேரக்டர் ஜீவா. லாக்டவுன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் பாரதிராஜா சார் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹலோ சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ சார். சார், நீங்கள் திருவெண்குரல் படத்தில் வந்து சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பாரதிராஜா சார் வந்து இயக்குனர் சிகரம் இமயம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வந்து போகலாம். அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் நீங்கள் ஒரு டேரக்டர் அண்ட் நீங்கள் ஒரு ஆக்டர், நிறைய படங்கள்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சார் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம் இல்லையா? ஸோ அவரை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியுமா, எங்களுக்கு தெரியாத விஷயம்?
1: இன்னைக்கு பாரதிராஜா சார் இறந்துட்டாரு. அவர் இறந்தது தமிழ் சினிமாக்கு, இந்தியன் சினிமாக்கு ஒரு பெரிய இழப்பு. தமிழ் சினிமாக்கு பெரிய இழப்பு,
0: கண்டிப்பா.
1: பெரிய லெஜெண்ட் அவரு, எவ்வளோ ஆக்டர்ஸ் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஹீரோஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ புது புது பெரிய பெரிய டைரக்டர்லாம், பாக்யராஜ் சார், இப்போ மணிகண்டன் சார், மனோபாலா சார், எல்லாம் அவரோட அசிஸ்டன்ட் பண்ணாங்க. பெரிய ஜாம்பவான்லாம் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் இப்படின்னா அங்க புது இது திருவெண்குரல் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்டா தான் வருவார். அவரு ஒரு டைரக்டர் என்ன சொல்லுவாரோ அதான் பண்ணுவார். அவரு அவரு அவ்வளவு பெரிய டைரக்டர், அவரு சஜஷன் எதுவும் சொல்ல மாட்டாரு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டாரு. டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் அவர் பண்ணுவார். அவரு அவரு வருவாரு, ஒர்க் பண்ணுவாரு, போவாரு, உட்காரு. மற்றபடி எல்லாம் எந்த விஷயம் பெருசா எதுவும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாரு. நான் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று பண்ணியிருந்தோம்.
0: ஓகே.
1: அது ஒரு 200 க்ரௌட் இருந்தது ஹாஸ்பிட்டல்ல.
0: அந்த கிளைமாக்ஸ் சீன் இல்லையா?
1: கிளைமாக்ஸ் இல்ல, அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, ஸ்கேன் எடுக்கிறதுக்காக.
0: ஓகே ஓகே.
1: வருவார் அந்த டைம்ல, ஒரு 200 பேர் க்ரௌட் இருந்தது. எனக்கு பயமா இருந்தது சார் முன்னாடி எப்படி நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே ஓகே.
1: அது ஒரே டேக் பண்ணா சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு, ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ணீங்க.
0: கத்துக்கிட்ட ஒரு விஷயங்கள் வந்திருக்கும்ல, சில விஷயங்கள், அது என்னன்னு சொல்ல
1: முடியுமா? ஒரு நடிகை என்ன, எவ்வளவு பெரிய டைரக்டர் இருந்தாலும் இன்னொரு டைரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கும் போது சில டைரக்டர்ஸ் தான் இன்டர்ஃபியர் ஆவாங்க, அப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், சஜஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர் எதுவும் சொல்லவே இல்லை. அவர் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் அடிப்பாரு. அது வந்து பெரிய விஷயம். அவர் எல்லாராலையும் அந்த மாதிரி முடியாது.
0: ஓகே ஓகே ஓகே
1: சார். கரெக்ஷன் சொல்லலாம் சொல்லுவாங்க, அது எதுவும் சொல்லல அவர்.
0: ஓகே சார். ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து டாக்டர் ஜீவா சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பாரதிராஜா சார் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம கூட டைரக்டர் ஜீவா சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. பாரதி ராஜா சார் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சார், அடுத்து ஒன்று கேட்கணும். நீங்கள் சார் கூட ஒர்க் பண்ணும்போது, பிகாஸ் ஒரு டைரக்டரா நீங்க அவர்கிட்ட கத்துக்கிட்ட சில விஷயங்கள், ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு பிளெஸிங் வந்து கிடைக்காது இல்லையா, உங்களுக்கு வந்து அது கிடைச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு, நீ இப்படி படம் பண்ணு, அப்படி எடு அப்படின்னு, அந்த ஃப்ரேம்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு சீன்ஸா இருக்கட்டும், அது உங்களுக்கு சில அட்வைஸ் மாதிரி கொடுத்திருந்திருப்பார் இல்லையா, அதை வந்து ஷேர் பண்ண முடியுமா?
1: பிரின்ஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்ல, ஒரு இது கேள்விப்பட்டேன் நான். அந்த அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க, ஒரு லவ் சீனு, அருணாஜி சாரும் ஹீரோயின் ரெண்டு பேரும் வாக் பண்ணிட்டு வர மாதிரி, ரெண்டு பேரும் ரொம்ப கேப் இருக்கு நடுவுல. ஒரு லவர்ஸ் மாதிரி இல்ல, அன்னோன் பர்சன்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு லவர்ஸ் அப்படியா வருவாங்க, ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு வாங்க, கிட்ட க்ளோஸ்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அருணாஜி சார் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆயிருக்கவரு, அதுதான் பார்த்தாரு. லவ்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், ரொம்ப அவே வந்தா லவர்ஸ் மாதிரி தெரியாது, லவ்ஸ்னா அந்த க்ளோஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு, சொன்னாங்க என்கிட்ட.
0: ஓகே ஓகே,
1: அந்த இதுதான் பார்த்தேன்.
0: ஓகே சார். அண்ட் திருவெண்குரல் படத்தில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஒரு ஷார்ட் வந்து மறக்கவே முடியாதுன்னு, பட் அந்த ஷூட்டிங் டைமில் சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, ஒரு கோ ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு முறையிலலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா?
1: என் கூட எதுவும் இல்ல, நான் ஆர்டிஸ்ட்ன்றதுனால என் கூட எதுவும் பண்ண மாட்டாங்க, டைரக்டர் கூட தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள்கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, பை. ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய்.
6: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இப்போ நான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இன்னைக்கு ஜீவா அண்ட் மிஸ்டர் பிரபு அவங்க ரெண்டு பேருமே டேரக்டர். அவங்க வந்து பாரதி ராஜா சார் பற்றி பேசின விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்மளால் மறக்க முடியாத அளவுக்கு நிறைய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே தேடி கண்டுபிடிச்ச அவரோட படத்தை நம்ம வந்து பார்ப்போம்ல. அவர் வந்து நம்ம கூட இல்லை அப்படின்னா கூட இப்படியும் ஒருத்தர் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் சரி வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் சரி ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருக்க போகிறாருன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ படம்னா இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு டேரக்டர் இல்லையா. ஸோ எனிவேஸ், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து தூங்குங்க. எல்லோரும் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல பாரதி ராஜா சாரோட பாட்டு மட்டுமே முழுக்க முழுக்க கேட்டிருப்பீங்க. அது உங்கள் மனசுக்கு வந்து கொஞ்சம் அமைதியை கொடுத்துருக்கோம் இல்லையா. அண்ட் எஸ்பெஷலி பாரதி ராஜா சார் அண்ட் இளையராஜா சார் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நமக்கு ஸ்பெஷல் தான். ஸோ அவங்க காம்பினேஷனில் வந்த பாட்டு தான் இன்றைக்கி முழுக்க வந்து கேட்டிங்க. இதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது எல்லாருக்கும் டாட்டா. அண்ட் நாளைக்கு அகெயின் 8 to 11 அன்புடன் நான் ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டேக் கேர், குட் நைட்.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், விரிவான செய்திகள் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
3: அஜ்மன் ஆட்சியாளர் மாண்புமிகு ஷேக் ஹுமைத் பின் ரஷீத் அல் நுஜமியின் உத்தரவின்படி அஜ்மான் அரசில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள், சோர்வாக உள்ள கர்ப்பிணி ஊழியர்கள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட 5 அல்லது அதற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பராமரிக்கும் ஊழியர்களின் தினசரி பணி நேரம் குறைக்கப்படுகிறது. இந்த புதிய விதிமுறை 2026 செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வரவுள்ளது.
4: அபுதாபி குடியிருப்பாளர்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் வகையில் அபுதாபி நகராட்சி தற்காலிக வாடகை முடக்கத்தை அமல்படுத்தியுள்ளது. இதன்படி நில உரிமையாளர்கள் குடியிருப்பு, வணிகம் அல்லது தொழில் முறை கட்டிடங்களின் வாடகையை மறு அறிவிப்பு வரும் வரை உயர்த்தக்கூடாது என்றும், புதிய ஒப்பந்தங்களுக்கும் முந்தைய வாடகை தொகையே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதால் குடியிருப்பாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
3: வெளிநாடுகளில் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக துபாய் வரும் நோயாளிகளுக்காக ஸ்மார்ட் மருத்துவ விசா சேவையை அறிமுகப்படுத்த துபாய் திட்டமிட்டுள்ளது.
2: ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு செல்ல திட்டமிடும் சுற்றுலா பயணிகள் இப்பொழுது 1 நாட்களுக்குள் 30 நாள் அல்லது 60 நாள் ஒற்றை நுழைவு விசாவை பெறலாம். பெரும்பாலான நாட்டினருக்கு கிடைக்கும் இந்த ஒற்றை நுழைவு சுற்றுலா விசாக்களை விசா வழங்கும் அதிகாரியால் அங்கீகரிக்கப்பட்டால் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை நீட்டிக்கலாம். அடையாள மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது.
5: அல் தாவுன் சுரங்கப்பாதை திட்ட பணிகளுக்காக ஜூன் 13 முதல் ஷார்ஜாவில் சில சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்படுகின்றன. பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்தி முன்கூட்டியே பயணத்தை திட்டமிடுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
3: நேற்று துபாயின் எமிரேட்ஸ் சாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 6 இந்தியர்கள் மற்றும் 1 இலங்கையர் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
2: எமிரேட்ஸ் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி தர UAE-ஐ சேர்ந்த பில்லினியர் டாக்டர் ஷம்ஷீர் வயலில் 1 மில்லியன் திரம் ஆதரவாக தருவதாக அறிவித்துள்ளார். இவர் புர்ஜ்ஹில் ஹோல்டிங்ஸின் நிறுவனரும் தலைவரும் ஆவார். ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் தொழில் முனைவோர் மற்றும் மனிதாபிமான நோக்கங்களுக்கு ஆதரவளிப்பதில் பெயர் பெற்ற ஒரு கொடையாளரும் ஆவார். இவர் உயிர் இழந்தவர்களை தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நம்பிக்கையும் பொறுப்பையும் கொண்டு கனவுகளுடன் இங்கு வந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இழந்த உயிர்களை எந்த ஒரு நிதி உதவியாலும் ஈடு செய்ய முடியாது, ஆனால் இந்த உதவி துயருற்ற குடும்பங்களுக்கு ஓரளவு ஆறுதலை தரும் என நாங்கள் நம்புகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
3: ஐரோப்பாவில் மிகவும் தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது அவருக்கு 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அயர்லாந்தின் கின்ஹான் குற்ற கும்பலின் முக்கிய தலைவரான சீன் மெக்கவன் திட்டமிட்ட குற்ற செயல்களை இயக்கியது மற்றும் கொலை முயற்சி ஆகிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 2016 நிரபராதியான நோயல் கிர்வான் கொலை மற்றும் 2017 போட்டி கும்பல் உறுப்பினர் மீதான தாக்குதல் ஆகிய 2 வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒரு குற்ற அமைப்பை இயக்கிய குற்றத்தை மெக்கவன் ஒப்புக்கொண்டார். 2017 ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தப்பிச் சென்ற மெக்கவன் இன்டர்போல் ரேட் நோட்டீஸை தொடர்ந்து 2024 துபாயில் கைது செய்யப்பட்டார்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ் திரையுலகின் தனிப்பெரும் ஆளுமையையும் கிராமிய கதைகளின் முன்னோடியுமான புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜா இன்று சென்னையில் காலமானார். ரஜினி, கமல் என இருபெரும் சூப்பர் ஸ்டார்களின் திரைப்பயணத்தை செதுக்கியதில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. முதல் மரியாதை, 16 வயதினிலே போன்ற தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட காவியங்களை இயக்கியவர் பாரதி ராஜா. இவரது மறைவுக்கு திரைத்துறையினரும் பொதுமக்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.
3: கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். பிறகு திருச்சி கிழக்கு தொகுதி MLA பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசுக்கு வாக்களித்த அதிமுக உறுப்பினர்கள் அவர்கள் எஸ் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு, பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டன. பொதுவாக ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் அதிலிருந்து 6 மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும். அந்த வகையில் விரைவில் மேற்கொண்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை வரும் 22ஆம் தேதிக்குள் செய்யுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான மாவட்ட கலெக்டர்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 5 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளையும் உதவி அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
6: சென்னை, கிண்டி, ஈக்காட்டுதாங்கல், வடபழனி, அண்ணாநகர் ஆகிய இடங்களில் மழையும் பெய்துள்ளது. கடும் வெயிலின் இடையே மழை பெய்ததில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. 5 அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
3: தமிழகத்தில் தாவேகா அரசை விமர்சனம் செய்ததற்காக சில செய்தி சேனல்களின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகின்றன. இதற்கு உதயநிதி, EPS, நயினார் நாகேந்திரன், சீமான் உள்ளிட்டோர் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் 3 செய்தி சேனல்களின் ஒளிபரப்பு தடைப்பட்டுள்ளதற்கான காரணத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். அவரது எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில் 3 சேனல்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி தவறானது. சம்பந்தப்பட்ட 3 சேனல்களை தொழில்நுட்ப பிரச்சினை காரணத்தால் தற்காலிகமாக சில செட் ஆஃப் பாக்ஸ்களில் மட்டும் ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை என்றவர் கூறினார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி சேனல்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனம் மூலமாக முழு வீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: அந்தமான் தீவுகளில் கிழக்கு கடற்கரையில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தோண்டப்பட்ட 3 கிணறுகளில் 2 கிணற்றில் எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த எரிவாயு கிணற்றில் இருந்து 30 முதல் 40 ஆண்டுகள் வரை தடையின்றி தொடர்ந்து எரிபொருளை எடுக்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது. 1900 மீட்டருக்கு அதிகமான ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட சோதனைகள் தொடர்ச்சியான எரிப்பு மூலம் இயற்கை எரிவாயுவின் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எரிவாயுவின் தன்மையை மதிப்பிடுவதற்காக ஆயில் இந்தியா நிறுவனம் மாதிரிகளை சேகரித்து வருகிறது. கேரளாவில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணச் சலுகை வழங்க மாநில அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்த திட்டம் வருகிற 15ஆம் தேதி முதல் கேரள அரசின் சாதாரண சேவை பேருந்துகளில் அமல்படுத்தப்பட உள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதல் மந்திரி சதீஷன் இந்த தகவலை கூறினார். அவர் கூறியதாவது, இந்திரா உத்தரவாத திட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்படும் இந்த சலுகைக்கு பிரியதர்ஷினி என பெயரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
6: அகர்தலாவில் அரசு

0: உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
1: அதன்படி மாநிலம் முழுவதும் அரசு அலுவலகங்களிலும் இனி அனைத்து சனிக்கிழமைகளும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. இதற்கு முன்பு மாதத்தில் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமை அரசு அலுவலகங்கள் செயல்பட்டன. இனி அந்த நாட்களும் அரசு அலுவலகங்கள் செயல்படாது. இதன் மூலம் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை தினம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
0: லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினால் கைது செய்யப்பட்ட தென் மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டிசில்வாவை 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினால் கைது செய்யப்பட்டு அலுட்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீண்டகால விசாரணைகளின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
1: முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை அவர் உறுதிப்படுத்தி இருந்தார். இது தொடர்பாக டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் நேற்று இரவு ஹார்முஸ் ஜலசந்தி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நமது அதிநவீன அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் ஒன்றை ஈரானியர்கள் சுட்டு வீழ்த்தியதாக நமது ராணுவம் எனக்கு தெரிவித்துள்ளது. இந்த ஹெலிகாப்டரில் இருந்து இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக உள்ளனர். அவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. இருப்பினும் அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து டிரம்பின் உத்தரவின் பேரில் அமெரிக்க படைகள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க படை மத்திய தலைமையகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அதன் பதிவில் நேற்று அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக ஜனாதிபதி டிரம்பின் வழிகாட்டுதலின் பேரில் அமெரிக்க படை ஈரானுக்கு எதிராக தற்காப்பு தாக்குதல்களை தொடங்கின. ஈரானின் ஆக்கிரமிப்புக்கு இது ஒரு தகுந்த பதிலடியாகும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஈரான் படைகளால் வேண்டுமென்றே குறிவைக்கப்படவில்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் பொறுப்பல்ல என்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் தற்பொழுது நிலவும் சூழலில் இது போன்ற சம்பவங்கள் நிகழக்கூடும், எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தலிபான்களின் கிளை அமைப்பான தெஹ்ரிக் இ தலிபான் அமைப்பு பாகிஸ்தானில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் அரசு குற்றஞ்சாட்டி வருகிறது. இந்த அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் ஆதரவு அளிப்பதாக கூறி அந்நாட்டின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துகிறது. இதற்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தானும் அவ்வப்போது பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலால் எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது.
0: இன்றைய நாளுக்குரிய விரிவான செய்திகள் முடிவு பெற்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: செழித்தையும் தமிழே.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: Just sir,
6: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு FM காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்கு.

listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கதை இன்னும் வரும் என்பது கதை.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இந்த அருமையோட

நினைக்கல, அதுவும் தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய்.
4: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: we're still strong, because we are unstoppable.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்குற ஒரே எஃப்எம்

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: வண்டி,
1: கொடி
0: பேய, காட்டேரி,
1: செருப்பு பியோண்டா,
0: ஏய் பல்ல உடைப்பேண்டி,
1: உன் வீட்டுல அண்ணன் கொண்டவர்
0: தலையில இடி விழ,
1: வீணா போயிடுவேடா,
0: நீ விளங்காம போயிடுவேடி,
1: உனக்கு ஏன்?

ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.